0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
3: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM தான்.

0: ஆண்டி.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: பண்ணி
1: பல்ல
0: உடைப்பேண்டி
1: வீட்டுல அன்னகொண்டவர்
0: தலையில இடி விழ
1: வீணா போயிடுவேடா
0: நீ விளங்காம போயிடுவேடி
1: உனக்கு ஏன் சொல்றேன்?

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே details call 0564154242.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்ளும் பொழுது நாம் சென்று சேர வேண்டிய இடத்தை அடைவதற்கு ஏதேனும் குறுக்கு வழி இருக்கிறதா? அதாவது இயல்பாக நாம் போக வேண்டிய பாதை தூரமாக இருக்கும் பொழுது இன்னும் குறைந்த தூரத்திலேயே நாம் போக வேண்டிய ஊரை சென்றடைவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி நம் எல்லோருடைய மனமுமே சிந்திக்கிறது. அப்படி ஒரு சுலபமான பாதை. பயணத்தில் மட்டுமல்ல, நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலிலுமே அப்படி சிரமப்படாமல் சுலபமாக, ஆனால் அடைய வேண்டிய பலன் மட்டும் குறையக்கூடாது. கொடுக்கின்ற முயற்சி, மெனக்கெடல் இவையெல்லாம் அதிகம் நம்மை சிரமப்படுத்தாத அளவிற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்றுதான் நாம் சிந்திக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், சிரமப்படாமலேயே சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே கிடைத்து விடாதா என்று பலருக்கும் ஒரு இயக்கம் இருக்கிறது. உண்மை என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். தன்னை மண்ணிலே புதைத்துக் கொள்ள தயாராக இல்லாத எந்த ஒரு விதையும் முளைக்கவே முடியாது. அதுபோலத்தான் கடினமான உழைப்பை கொடுக்கவோ, தீவிரமாக முயற்சி செய்யவோ, தன்னை சற்று சிரமப்படுத்திக் கொள்ளவோ தயாராக இல்லாத எவர் ஒருவருக்கும் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி கூட வந்தமையாது. நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு நமக்கு கிடைக்கும். பெரும் பெரும் நன்மைகளை எதிர்பார்த்து செயலிலே இறங்குகின்ற நாம் பெற விரும்புகின்ற அந்த நன்மைக்கு தகுந்த உழைப்பை கொடுத்துதானே ஆக வேண்டும். ஆகவே அந்த மெனக்கெடலை வேண்டாவிருப்பாக செய்யாமல் விரும்பி செய்யும் பொழுது அதுவுமே கூட ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும். இந்த அளவிற்கு நாம் சிரமப்பட்டிருக்கிறோம். நிச்சயம் இதற்கு சமமான சிறப்பு நம்மை வந்து சேரப்போகிறது என்கிற ஒரு பரவசமான எண்ணம், அதை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாரதியார் சுதந்திரத்தை அடைவதற்கு முன்னதாகவே அதை அடைந்து விட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடு மகிழ்ச்சியாக பாடினாரே. அதுபோல நம்மாலும் கூட உழைக்கும் போதே ஆனந்தமாக அதிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அதை நாம் செய்துவிட்டால் நாம் நினைத்ததை காட்டிலும் இன்னும் கடினமாக நாம் உழைப்போம். நம்மையும் அறியாமலேயே அந்த உழைப்பு ஆழமாக வெளிப்படும். நிச்சயம் அதற்கு தகுந்த பலனும் நமக்கு வந்து சேரும் பொழுது அது நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி மகத்தான நன்மைகள் எல்லாம் நம்மை நாடி வருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayamika Nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. காட்டிலே ஒரு பெரிய மரம், அந்த மரத்திற்கு கீழே ஒரு சிறுவன். அண்ணாந்து அந்த மரத்தினுடைய கிளை ஒன்றையே நீண்ட நேரமாக உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறான். தூரத்திலிருந்து இதை பார்க்கின்ற மற்றொரு சிறுவன், அவன் எதை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொள்வதற்காக அவனை நோக்கி வருகிறான். அருகிலே வந்து பார்த்த போதுதான் தெரிகிறது, மிக சுவையான பழம் ஒன்று அந்த மரத்திலே பழுத்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே வந்து சேர்ந்த அந்த சிறுவனுக்கு அந்த பழத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. உடனடியாக ஒரு கல்லை எடுக்கிறான், அந்த பழத்தினுடைய காம்பை குறிப்பார்த்து வீசுகிறான். ஆனாலும் அது சரியாக அந்த காம்பிலே சென்று படவில்லை. இன்னொரு கல்லை எடுக்கிறான், மறுபடியும் முயற்சிக்கிறான். ஒரு சில முயற்சிகளை எப்படி அவன் மேற்கொள்ளும் பொழுது சட்டென்று ஒரு கல் அந்த காம்பிலே பட்டு அந்த பழம் அதிலிருந்து விடுபட்டு கீழ் நோக்கி வந்து விழுகிறது. அதை எடுத்து ஆனந்தமாக அந்த கனியை ருசித்தபடி அவன் அங்கிருந்து சென்று விடுகிறான். இதையெல்லாம் பார்த்து நின்று கொண்டே இருக்கிறான். நீண்ட நேரமாக அப்படி பார்த்து கொண்டே இருக்கிற அந்த முதலாவது சிறுவன். இதிலே இந்த முதலாவது சிறுவனைப் போலத்தான் நம்மிலே பலர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நமக்கும் விருப்பம்தான். அவ்வளவு உயரத்தில் இருக்கிறதே, அந்த பழத்தை எப்படி நாம் பறித்து சாப்பிடுவது? மரத்தில் ஏறினால் கீழே விழுந்து விடலாம், கல்லை எடுத்து சரியாக வீசினால் அது போய் அந்த காம்பிலே பட்டு பழம் விழுமா? ஒருவேளை கல் நம்முடைய தலைமீதே வந்து விழுந்து விட்டால்? இங்கிருந்து அது உயரத்தில் இருக்கிறதே, நாம் எரிகின்ற கல் அதிலே சரியாக படாமல் திரும்ப திரும்ப முயற்சிக்க வேண்டி வந்தால் கை வலிக்குமே. இப்படி பழம் வேண்டும், ஆனால் அதை பெறுவதற்கு முயற்சிக்காமலேயே அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது. பழத்தை சாப்பிட வேண்டும் என்று மட்டும் விரும்பினால் போதாது, அதை எப்படி மரத்திலிருந்து பறித்து சாப்பிட வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை முயற்சிக்க வேண்டும். இந்த முயற்சி தான் அங்கே முக்கியம். எங்கிருந்தோ ஒரு சிறுவன் வந்தான், எதை பற்றியும் யோசிக்கவில்லை, முயற்சித்தான், அவனுக்கு அந்த பலன் கிடைத்தது இல்லையா? இந்த இரண்டாவது சிறுவன் தான் நம்முடைய குருவாக இருக்க வேண்டும். நல்ல நல்ல நோக்கங்களை வாழ்க்கையிலே அமைத்து கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சியோடும் நம் வாழ்க்கையை அணுகும் பொழுது கண்டிப்பாக அது வெற்றிகரமானதாகவே இருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. சிரித்தையும் தமிழே ஒளி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதியான இதே தினத்துல கடந்த காலங்களில் வெவ்வேறு ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் பத்தி முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1906 ஆண்டு ஸ்பெயின் தேசத்தினுடைய அரசரின் முன்னிலையிலே லியானார்டோ டாரஸ் என்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இன்றைக்கு உலகம் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியை இயக்கி காட்டுகின்றார். அப்போது அதற்கு அவர் வைத்த பெயர் டெலிகினோ. இன்று நாம் அதை அழைக்கக்கூடிய பெயர் ரிமோட் கண்ட்ரோல். அதாவது மின்னணு சாதனங்களையும் மற்றும் இருக்கக்கூடிய அறிவியல் உபகரணங்களையும் தொலைவில் இருந்தபடி நாம் இயக்குவதற்கு உதவக்கூடிய கருவிக்குத்தான் ரிமோட் கண்ட்ரோல் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒரு கருவியை பில்பவ் என்கின்ற நீர்நிலையினுடைய கரையிலே இருந்தபடி டெலிகினோ என்கிற அந்த கருவியின் வாயிலாக ஒரு படகினை பில்பவ் என்கிற அந்த நீர்நிலையிலே அவர் இயக்கி காட்டினார். இதுதான் ரிமோட் கண்ட்ரோலினுடைய ஆகச்சிறந்த துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. அதே போல இன்றைக்கு நாம் பணிபுரியக்கூடிய கால அளவு என்பது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வாரத்திற்கு 5 தினங்கள் என்கிற அளவிலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. இந்த வரையறையை முதன் முதலாக தன்னுடைய நிறுவனத்திலே திரு ஹென்றி ஃபோர்டு அவர்கள் அறிவித்து நடைமுறைக்கு கொண்டு வந்த தினமாக செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 1926ஆம் ஆண்டு அமைந்திருக்கிறது. அதற்கு முன்பு வரை வாரத்திற்கு 6 தினங்கள், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் என்கிற குறிப்பிட்ட வரையறையெல்லாம் எல்லா நிறுவனங்களுக்கும் பொதுவாக அமைந்திருக்கவில்லை. 10 மணி நேரங்கள், 12 மணி நேரங்கள் வரை கூட ஊழியர்கள் சில நிறுவனங்களிலே வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள். அவற்றையெல்லாம் மாற்றி பொதுவான ஒரு வேலை நேரத்தை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான துவக்கத்தை தொழிலாளர்களினுடைய நன்மையின் மீது அக்கறை கொண்டவராக விளங்கிய ஹென்றி ஃபோர்டு அவர்கள் தன்னுடைய நிறுவனத்தில் முதன் முதலாக அறிமுகப்படுத்திய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த துவக்கத்தை தொழில்துறைக்கு வழங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1957ஆம் ஆண்டு 18வது வெனிஸ் திரைப்பட விழாவிலே இந்தியாவினுடைய புகழ்மிக்க திரைக்கலைஞரான சத்யஜித் ரே அவர்கள் இயக்கிய அபராஜிதோ என்கிற திரைப்படம் தங்கச்சிங்க விருது மற்றும் விமர்சகர்களினுடைய சிறப்பு விருதை பெற்றது. இந்த வகையிலே விருது பெறக்கூடிய முதல் திரைப்படமாக பாரத தேசத்தினுடைய அபராஜிதோ திரைப்படம் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான ஆரம்பங்கள் இந்த தினத்திலே சாத்தியப்படட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பொதுவாக நமக்கு நன்மை தருகின்ற விஷயம் எதுவோ அதை நாம் மிகவும் விரும்புவோம் இல்லையா? எது நமக்கு தீமை செய்யுமோ அதைத்தான் நாம் வெறுப்போம். யார் ஒருவர் நம்மிடத்திலே இனிக்கி இனிக்க பேசுவார்களோ, நமக்கு மகிழ்ச்சியை தருவார்களோ, நமக்கு நலமையே செய்வார்களோ, அவர்களை நமக்கு நெருக்கமானவர்களாக நாம் கொண்டாடுகிறோம். யார் ஒருவர் நம்மை திட்டுவார்களோ, அடிப்பார்களோ, நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்களை நாம் வெறுக்கிறோம், அவரை நம்மை விட்டு விலக்கி வைக்கிறோம். இதுதான் மனித இயல்பு. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் நிச்சயமாக தனக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றை வெறுக்கிறார்கள். இந்த வினோதமான ஒரு போக்கு மிக அரிதாக யாரோ ஒரு சிலரிடத்திலே காணப்படுகிறது என்றால் நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்களிடத்திலே இந்த குணாதிசயம் இருக்கிறது. அது எது சார்ந்திருக்கிறது என்றால் ஒழுக்கமுடைமை. ஒரு தொன்மையான ஆப்பிரிக்க பழமொழி சொல்கிறது, ஒழுக்கத்தோடு இருப்பதை மனித குலம் விரும்புவதில்லை, ஆனால் ஒழுக்கத்தை தவிர மனித குலத்தை காப்பாற்ற வேறு ஒரு உபாயமும் இல்லை என்று. நீங்கள் அறிவோடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். செல்வத்தோடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் துணிவு கொண்டவராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒழுக்கம் என்கின்ற ஒன்று உங்களிடத்தில் இருக்குமேயானால், அறிவோ செல்வமோ துணிவோ இல்லை என்றாலும் கூட உங்களால் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வாழ முடியும். ஒழுக்கமற்ற அறிவு, ஒழுக்கமற்ற செல்வம், ஒழுக்கமற்ற துணிவு கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல் தான் செய்யும். ஆனால் அறிவோ செல்வமோ துணிவோ ஒழுக்கம் அதனோடு சேரும் பொழுது அது மிக உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போய் வைக்கும். உண்மையில் நமக்கு அடிப்படையான தேவை என்பது ஒழுக்கமுடைமைதான். அது இருந்தால் அதனோடு உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேருகின்ற எது ஒன்றுமே உங்களை பரிமளிக்க செய்யும். ஆகையினாலே எதை உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறீர்களோ, தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, ஒழுக்கத்தோடு நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்வதில் மட்டும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். இதன் அவசியத்தை உணர்ந்து ஒழுக்கத்தை நம் வாழ்வின் ஆதாரமாக நாம் கொள்ள துவங்குகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்ப்பும். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: ஸ்ட்ரெச்சுக்கு இந்த டிராஃபிக் கண்டிஷனும் என்னால் பார்க்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டே நான் பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் வீட்டிலருந்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியாது இல்லை. ஸோ சரி, இங்கே வந்து நம்ம மேப்பில் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் 611 வந்து ஆக்சுவலி அன்யூஷுவலான இந்த இடத்துல இருந்து தான் டிராஃபிக் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், எங்கேருந்துன்னு பார்த்தோன்னா இந்த ருவாயா செகண்டில் அங்கே ஆரம்பிச்சு இந்த எங்கே விச் ஏரியா இஸ் திஸ் இது பார்க்கும்பொழுது வாடியல் சஃபா 5. யா, ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து பயங்கர டிராஃபிக் கன்ஜெஷன் காலையிலேருந்தே. ஸோ அந்த இப்போ நான் சொன்னேன் 611 ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு 3 கிராஷும், இந்த பக்கம் வந்து E66 இந்த டுவர்ட்ஸ் இந்த எக்ஸிட்டுக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இடத்துல துபாய் லைன் ரோட் 2 இந்த 611 எக்ஸிட் போய் ஜாயின் பண்ணக்கூடிய இடங்களில் ஒரு 2-3 டிராஃபிக் இருக்கிற அந்த காரணத்தினால அந்த டைரெக்ஷனில் போகிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கன்ஜெஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து ஃப்ரைடே மார்னிங் வீடியோன்னு எதிர்பார்க்கலை. ஸோ அங்கே அப்படி ஒரு கன்ஜெஷன் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, சரியாயிரும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எனிவே, இந்த வாரம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லபடியாக போச்சா? எப்போ நான் வந்து எல்லா ஃப்ரைடேவும் கேட்குற மாதிரி தான், அப்பா அடி இந்த வாரம் முடிஞ்சது அப்படின்னு இருக்கா, இல்லை வந்து ஒன்றும் பெருசாக தெரியலையே இந்த வாரத்தில் அப்படி போன மாதிரி தான் இருக்குன்ட்டு இருக்கா? ஓகேவா இருந்ததா, குட்டாக இருந்ததா, இல்லை பெஸ்ட்டாக இருந்ததா, பேடாக இருந்ததா, எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆக மொத்தம் கடந்து வந்தாச்சுங்க, அவ்வளோதான். சரியா, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வழியாக தெரியப்படுத்துங்க, எப்படி இருந்தது உங்களோட வீக்னு சொல்லி. ஓகே, KIRTHA இதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ அனுப்புவீங்களா? நான் உங்களோட மெசேஜஸ்லாம் பார்க்கறதுக்காக ஆவலாக காத்துட்ருக்கேன். இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் கிரீடம் அண்ட் ஜி படங்கள்லேருந்து ரெண்டு மெலோடியஸான பாட்டோட உங்களுடைய காலை பொழுதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஓகே, குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.
1: Back to back. Two parts. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு, ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக, தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
4: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
1: துபாய் ஃபவுண்டன் மறுபடியும் ஓபன் பண்ணியாச்சு பார்வையாளர்களுக்காக அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. கேள்விப்பட்டீங்களா நீங்க? துபாய் ஃபவுண்டன் வந்து ஒரு பிரீஃப் பீரியட் ஆஃப் டைமுக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. காரணம் மார்னிங் பீரியட் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரீசன்னால. அண்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு துபாய் ஃபவுண்டன் இஸ் பேக் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 2-3 days பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நவ் இட் இஸ் பேக் இன் ஆக்ஷன். ஸோ ரிசியூம் பண்ணியாச்சு. அண்ட் அட்ஜஸ்டட் ப்ரெசன்டேஷன் வந்து நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். அங்கே ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக் அண்ட் யூனோ அந்த ஃபார்மேட் எல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கும். பட் இப்போ நீங்கள் துபாய் மால் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகும்பொழுது உங்களால் துபாய் ஃபவுண்டன் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க.
0: Update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: 90s not out-ல அடுத்ததா காதலர் தினம்ல இருந்து ஓ மரியா, அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல நல்ல ஒரு பாட்டு, சூப்பர் ஸ்டாரோட பாட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். என்ன ஆச்சு நம்ம 611 உடைய நிலைமை அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிராபிக் கன்ஜெஷன் நான் எப்போ எப்படி பார்த்தேனோ அதே தான் இருக்கு. இது வந்து ரொம்ப ஏர்லியா, ஆஸ் ஏர்லி ஆஸ் ஒரு 5:30 இருந்தே இந்த டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு. இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தும் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. பட் நான் பார்த்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது வந்து 5:30 இருந்தே. ஆனால் இப்போ பார்த்தோம் இந்த 611ல இன்னும் ஒன்று ரெண்டு கிராஷஸ் ஜாஸ்தியான மாதிரி தான் எனக்கு இருக்கு. அண்ட் E66ல இருந்து 611க்கு ஜாயின் ஆகக்கூடிய அந்த எக்ஸிட்டுமே வந்து பார்த்தோம்னா பயங்கர கன்ஜஸ்டடா இருக்கு. அண்ட் அந்த எக்ஸிட்லயே அந்த கர்வ்லயே பார்த்தா ஒரு 4 கிராஷ் ஆகியிருக்கு. அண்ட் ஆப்போசிட் டு ஸ்கைகோட் டவர்ஸ் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால கொஞ்சம் பேடா தான் இருக்கு அந்த சைடு. இதுதான் வந்து இன்னைக்கு காலையிலக்கு பொறுத்த வரைக்கும் அன்யூஷுவல் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் யூர் பிளானிங் டு கோ தட் வே, ஏதாவது ஆல்டர்னேட் ரூட் இருக்கா என்ன எதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போங்க.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: பாத்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
2: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் app now.
5: உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
4: ஏன் பண்ண முடியாது?
6: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
7: TNCT குளோபலின் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 திரும்ஸ் EMI ல. 4BHK spacious design of villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கோங்க.
8: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM to 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. 4BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 7:41 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
0: ஐயோ பாவம், எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சதீஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, ஸ்டக் இன் E66611 ஜாயின் ஆகக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. ஏர்லியாகவே இன்ஃபேக்ட் நான் கிளம்பிட்டேன், யூனோ சீக்கிரமாக முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் துபாய் டிராஃபிக் வந்து இட் இஸ் காட் இட்ஸ் ஓன் பிளான் அண்ட் யோர் ஷோ இஸ் கீப்பிங் அஸ் ஆல் சேம் இன் சைட் த கார், கீப் கோயிங், ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் தட். புரியுது, ஏன்னா ஃப்ரைடேஸுங்கும் பொழுது ஓகே கொஞ்சம் அப்படி ஸ்கெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணி நேரத்தில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்துடலாமே. இந்த நிறைய பேர் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் பாருங்கள் ஸ்டில் கண்டிஷன் வந்து பேடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரோடில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூட வந்து மாறின மாதிரி எனக்கு தெரியல. 6:11 இன்னைக்கு காலையில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் துபாயெல்லாம் அங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வரக்கூடிய டிராஃபிக் நம்ம பார்த்தோம்னா இப்போ இன்னும் வேர்சன் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா காலங்காத்தாலேயே அவ்வளோ டிராஃபிக் இருந்தது அண்ட் இப்போ மக்கள்லாம் எழுந்திரிச்சு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ க்ரௌட் இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும் ரோடில், அதனால் நிறைய டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 I'm very sorry, இன்றைக்கி ரோட்டில் ஸ்டக்காக இருக்கிறவங்களுக்கு 8 கிராஷ்னால பார்க்க முடியுது. ஜஸ்ட் ஆன் திஸ் 6:11 ஸ்ட்ரெச், இந்த அன்டில் வாடியல் சஃபா வரைக்கும் 8 கிராஷ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து 66 to 6:11 ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்லேயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் கிராஷ் 1, 2, 3, 4 கிராஷ் ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. அங்கே அப்படின்னா இங்கே E44லேயும் வந்து பயங்கர கன்ஜெஷன் அண்ட் கிராஷ் தான் இன்றைக்கி காலையிலேருந்து. டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரம்பித்து அல்கேல் அப்படியே போயிட்டுருக்கு. ஆமாம், டுபாய் ஹில்ஸ் வரைக்குமே பார்த்தோன்னா 1-2 கிராஷஸ் பார்க்க முடியுது அண்ட் கன்ஜெஷனும் பேடாக இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வீடியோன்னு யாரும் எதிர்பார்க்கல, பட் என்ன பண்றது, சொன்ன மாதிரி ஒரு சில நாட்கள்ல இந்த மாதிரி திடீர் திடீர்னு டெஸ்ட் சேலஞ்ச் சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்கு வருது உண்டு. இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம். சேஃபா டிரைவ் பண்ணுங்க ப்ளீஸ்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனாய்சஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க. VNCT Global-இன் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 திரம்ஸ் EMI-ல. 4BHK ஸ்பேஷியஸ் டிசைனர் வில்லாஸ், 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கும்.
3: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM to 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. 4BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI-ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
4: செழிப்பையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

7:50 ஆயிடுச்சு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒன்று ரெண்டு பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. நல்ல வேலை அந்த அப்டேட் வந்து தெரிஞ்சது. 6:11 வந்து இப்படி இருக்கேன்ட்டு இப்போ நான் டைவர்ட் பண்ணி வேற பக்கமா போயிட்டு இருக்கேன். ஐ ஹோப் ஐ கேன் ரீச்

0: போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்லையும் அகைன் ஒரு 2-3 கிராஷஸ் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான கிராஷா இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த கிராஷா என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ இன்னொன்று என்னன்னா, இந்த 6-11 யூனிவர்சிட்டி ஆஃப் துபாய் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே இப்போது கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் அது நேரம் ஆக ஆக ஜாஸ்தி ஆகும் தான் நினைக்கிறேன். அதனால் பார்த்து சேஃபாக டிரைவ் பண்ணுவீங்களாம். ஓகே, ஏன்னா இந்த ஒரு ரோடு வந்து இப்போ பிளாக் ஆகிருக்கிறதுனால ஆல்டர்னேட் ரூட்ஸ் எல்லாமும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிறது பார்க்க முடியும். ஸோ இங்கே இப்படி வேண்டாம், 3-11 வழியாக இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ துபாயில் வசிக்கிறவர்கள் நினச்சி 3-11 த்ரூ அப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம்லாம் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3-11 வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ஆல நிறைஞ்சிருக்கு. ஸோ தெரியல இன்னைக்கு வந்து எப்படி எல்லாரும் ஆஃபீஸ் போய் சேர போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பெர்மிஷன்ஸ் எல்லாம் அதாவது எடுத்து சொல்லணும்னா சொல்லிடுங்க. ஓகே, ஜஸ்ட் டேக் கேர். அண்ட் யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டுடலாமா? ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, ஹாய், யார் பேசுறீங்க?
1: உங்க
0: வீக்கெண்ட் எப்படி இருக்கு? உமல்க்கு வேணாவது டிராபிக் ஃப்ரீயா இருக்கா? பொறாமையா இருக்கு, போங்க. நல்ல வேளை தப்பிச்சிங்க, போங்க. ஓகே, எப்படி உங்களுக்கு ஹாஃப் டே மாதிரியா? ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போயிட்டு வந்தா போதுமா? ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல? என்ன பாட்டு கேக்கலாம்? இந்த ரிலாக்ஸ் மூட்ல சில்லாக்ஸ் சாங் ஆஃப் தி இயர்ல தான் தரப்போறேன் உங்க பாட்டு. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அதாவது 6-11 சிக்கி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இங்க நான் வந்து கால் வலிக்க வலிக்க பிரேக் மாத்தி ஆக்சிலரேட்டர் பிடிச்சிட்டு இருக்கேன், அங்க ஒரு ஹைரப்பா கேக்குறாரா அப்படின்னு 6-11 ஸ்டக் ஆயிருக்கிறவங்க கேப்பாங்கல்ல.
1: என்ன
0: பண்றது சொல்லுங்க. சரி, இருங்க.
1: ஆபரேஷன் மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ஜால இருந்தாரு, அவருக்கு துபாயில நம்ம ஆபீஸ்ல இருந்தோம், நம்ம ட்ரேட் சென்டர்ல தான் இருந்தோம், நம்ம வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல. இப்பதான் நமக்கு வந்து 5 வருஷமா வந்து உமல் கோயில் ஆபீஸ் மாதிரி இருக்கு. அவர் எல்லாம் 1.5 மணி நேரத்துல வருவாரு, அப்ப
0: பழகி போயிரும் அவ்வளவுதான். சரி மொஹமத், பெரிய பாட்டு வருது சரியா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குனு பாட்டை கேட்டுருவோம். 7 மினிட்ஸ் பாட்டு. ஆல் ரைட், சோ மொஹமத் கேட்டு பாட்டு ஹைரபா பாட்டு. சோ இதை கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் வந்து படிக்கிறேன் சரியா. ஏன்னா பாட்டு வந்து அட்லீஸ்ட் முக்காவாசியாவது நம்ம கேட்கணும் இல்லையா? அதனால இருங்கதோ பாட்டு கேளுங்க, 8 மணிக்கு மேல வந்து பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
2: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
3: Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். பாதுகாப்பான டிஜிட்டல் மாற்றம், நம்பகமான டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பான ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்க சைபர் பாதுகாப்பு அடிப்படை தேவையாகும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடர் உயர்மட்ட வார நிகழ்வில் உரையாற்றிய ஐக்கிய அரபு அமீரக அரசின் சைபர் பாதுகாப்பு தலைவர் டாக்டர் முகமது அல் குவாய்தி இதனை தெரிவித்தார். அரசுகள், உட்கட்டமைப்புகள் மற்றும் சமூகங்கள் அதிகளவில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு வரும் நிலையில் டிஜிட்டல் சேவைகள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஸ்மார்ட் அமைப்புகளில் பாதுகாப்பு அம்சங்கள் தொடக்கத்திலேயே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐநா உயர்மட்ட வாரம் முழுவதும் பல்வேறு உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள், மூலோபாய பேச்சுவார்த்தைகள், இருதரப்பு சந்திப்புகள் மற்றும் கருப்பொருள் சார்ந்த அமர்வுகளிலும் அமீரகம் பங்கேற்றுள்ளது. இதில் அரசுகள், சர்வதேச அமைப்புகள், உலகளாவிய நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை தலைவர்களுடனான அதிகாரப்பூர்வ சந்திப்புகளும் இடம்பெற்றன. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள ஈரான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஈரான் தொடர்ந்து போரை நடத்த விரும்பவில்லை என்றும், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறினார். முன்னதாக ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான 2 வாரங்களுக்குள் முறிந்தது ஏன் என்றும் பெசிஷ்கியான் கேள்வி எழுப்பினார். சர்வதேச சட்ட விதிகளுக்குட்பட்டு அமெரிக்க அரசு ஒப்பந்தம் செய்ய விரும்பினால் ஈரான் அதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது அமெரிக்காவின் முடிவை பொறுத்தது என்றும், அமெரிக்க இடைக்கால தேர்தல்களுக்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பிறகோ ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் ஈரானுக்கு அதில் வேறுபாடு இல்லை என்றும் பெசிஷ்கியான் கூறினார். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்றால் அதற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே புதன்கிழமை ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய பெசிஷ்கியான் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக எம்எல்ஏ அண்ணாமலையுடன் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இன்று அதிகாலை முதல் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 28ஆம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையத்தில் பாரதிய ஜனதாவின் முகமாகவே செயற்பட்டு வருகின்றார் என்று கூறினார். எஸ்ஐஆர் என்ற பெயரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதும், முறையற்ற வகையில் புதிய நபர்களை சேர்ப்பதும் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய நடவடிக்கைகளினால் ஜனநாயகத்தின் அடிப்படை கேள்விக்குறியாகியுள்ளது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். இந்த முறைகேடுகளை கண்டித்தும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரியும் காங்கிரஸ் சார்பில் 2 கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எனப்படும் எஸ்ஐஆர் நடைமுறை தொடர்பாக 3 மாநில குடியிருப்பாளர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தின் கொல்ஹாப்பூர் அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளனர். எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையத்தின் 14 நிர்வாக உத்தரவுகள் மற்றும் நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர். இந்த முடிவுகள் தொடர்பாக மற்ற இரு தேர்தல் ஆணையர்களான சுப்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆட்சேபனைகளை பதிவு செய்ததாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் SIR நடைமுறையை நிறுத்துவது, நீக்கப்பட்ட வாக்காளர் பெயர்களை மீட்டெடுப்பது மற்றும் வாக்காளர் தரவு நீக்கம், மென்பொருள் தொடர்பான பிரச்சினைகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சுயாதீன குழுவை அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் மனுதாரர்கள் முன்வைத்துள்ளனர். இவ்விவகாரம் குறித்து உயர்நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பளிக்கவில்லை.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் தொழிற்கல்வித்துறையை மேம்படுத்த ஆதரவளிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் உறுதியளித்துள்ளது. இலங்கையின் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி துறையை வலுப்படுத்துவதற்கான எதிர்கால ஒத்துழைப்புகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினருக்கும் இடையே பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கல்வி மறுசீரமைப்புகள் தொடர்பில் இதன்போது விளக்கமளித்த பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய, தொழிற்கல்விக்கான முறைமையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொழில் சந்தைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நவீன உலகின் தேவைகளுக்கேற்ப தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வியை நவீனமயப்படுத்துவதற்கும் அதற்காக முதலீடு செய்வதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் இந்த வேலை திட்டத்தை பாராட்டிய ஐக்கிய அரபு அமீரக பிரதிநிதிகள் குழு இலங்கையின் தொழிற்கல்வித்துறையின் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதற்கும் ஆதரவளிப்பதற்கும் தமது விருப்ப தெரிவித்தனர். இதன்போது இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மூலோபாய துறைகளில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் பிரதமர் பிரதிநிதிகள் குழுவினருக்கு அழைப்பு விடுத்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் இந்தியாவுக்கு இன்று 2வது தங்கப்பதக்கம் கிடைத்தது. கலப்பு இரட்டையர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவுக்கு தங்கம் கிடைத்துள்ளது. இந்திய இணை கமல்ஜீத், சுருச்சி சிங் ஆகியோர் இறுதிப் போட்டியில் வென்று தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தனர். இறுதிப் போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட இந்திய ஜோடி 484.6 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்தது. மகளிர் கிரிக்கெட் தொடரில் இந்திய மகளிர் அணி முதல் தங்கப்பதக்கத்தை பெற்றிருந்தது. ஆசிய விளையாட்டு விழாவில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் சீனா 85 தங்கம், 30 வெள்ளி, 20 வெண்கலம் என 135 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. ஜப்பான் 21 தங்கம், 36 வெள்ளி, 38 வெண்கலம் என 95 பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. கொரியா 11 தங்கம், 14 வெள்ளி, 29 வெண்கலம் என 54 பதக்கங்களுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது. கசக்ஸ்தான் 4ஆம் இடத்திலும், உஸ்பெகிஸ்தான் 5ஆம் இடத்திலும், ஈரான் 6ஆவது இடத்திலும் உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை கரையோர மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவக்கூடும். இதனிடையே இன்று லீவாவில் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அலைனில் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், துபாயில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி, துபாய் மற்றும் அஜ்மானில் இன்று 90% வரை புழுக்கம் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 8:17 ஆகி இருக்கு. இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் வந்து நான் அப்பவே படிக்கவே இல்லை இல்லையா. நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. ஸோ லெட் மீ சி என்ன அனுப்பியிருக்கீங்க. டிராஃபிக் எல்லாம் போச்சா அப்படின்ட்டு பிரசன்னா வந்து அனுப்பியிருக்காரு. பெங்களூர் டிராஃபிக்ல இருக்கேன் நான், ஆனால் பெங்களூர் டிராஃபிக்ல ஸ்டக் ஆகிட்டு உங்களோட ஷோ கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல, டிராஃபிக் இஸ் சம்திங் தட்ஸ் யூனிவர்சல் இல்லையா. அதுக்கப்புறம் வேற யாரும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அருண்ராஜ் சொல்லியிருக்காரு, 7:30 நான் வந்து அல்நாதா ஷார்ஜால இருந்து ஆரம்பிச்சேன், ஆபீஸ்க்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு 8 மெசேஜ் அனுப்பியிருக்காரு. பரவாயில்லையே. நவீன் குட் மார்னிங் உங்களுக்கும், ஹாப்பி வீக்கெண்ட். வேற யாரு, ரவி ஃப்ரம் சென்னை, ரவி ஃப்ரம் துபாய் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நல்ல வேலை இன்னைக்கு நான் லேட்டா போகலான்னு தூங்கிட்டேன் ஆபீஸுக்கு, டிராபிக் வேற அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி வீக்கெண்ட் மெசேஜஸ் நிறைய வந்திருக்கு. சித்திக் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஐ எம் ஃப்ரம் துபாய் ஆன் த வே டு ஒர்க். திஸ் வீக் வாஸ் அன் அமேசிங் வீக். ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் மை டாட்டர்ஸ் பர்த்டே. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு வீக்கெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தட்ஸ் நைஸ். ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட பர்த்டேஸ் பிளான் பண்ணுறதுனாலே அது ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான் இல்லை. அண்ட் வேறு யார் பிரபு, எஸ் குட் மார்னிங் ஃப்ரம் ஷார்ஜா. ஷங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. சித்திக் வந்து எனக்கு ஒரு 7 மெசேஜஸ் அனுப்பிட்டு இருந்திருக்காரு. 611 E66 to 611 எக்ஸிட்ல அன்யூஷுவல் டிராஃபிக், மோர் தன் 30 நான் இங்கே ஸ்டக்காக இருக்கேன், பிக் ஆக்சிடென்ட், மேபி 3 to 4 வெஹிக்கிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இங்கே வந்து நான் மேப்பில் பார்த்தப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் சொன்ன மாதிரி துபாய் அலைன் ரோடில் இருந்து இங்கே நம்ம E611 போகும்பொழுது, அண்ட் ஐ திங்க் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் வழக்கமாக இப்போ இருக்கிற டிராஃபிக் பார்க்க முடியுது 611, பட் நாட் ஆஸ் பேட் ஆஸ் இட் வாஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மச் பெட்டர்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. அண்ட் வேறு என்ன யா, நிறைய பேர் வந்து இதே தான் எனக்கு இந்த டிராஃபிக் கதறல்கள் கொடுமைகள் தான் வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, யா 611 இஸ் clear now அப்படின்ட்டு. ஐ கேன் ஆக்சுவலி சி தட் மேப்பில். யூஸ்வலி இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டிராஃபிக் தான் இருக்குது 611, பட் அதை தாண்டி கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. எனிவே பரவாயில்ல, சீக்கிரமாகவே இந்த டிராஃபிக்கும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இனி ரெஸ்ட் ஆஃப் யூ ஃப்ரைடே கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க பட வேண்டிய கஷ்டம்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே பட்டு முடிச்சிட்டோன்னா பரவாயில்லன்னு கொஞ்சம் கருணை காட்டி நமக்கு வந்து பெட்டர் டேஸ் வரும் ஒரு பெட்டர் டைம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் இன்னைக்கு பட வேண்டிய கஷ்டம்லாம் காலையிலேயே பட்டாச்சு. ஸோ நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் தி ஃப்ரைடே அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட் நல்லா ஜாலியாக சூப்பராக போகட்டும் சரியா. அண்ட் பாண்டிய நாடு படத்துல இருந்து அதுக்கப்புறம் நீதான் என் பொன் வசந்தம் படங்கள் இருந்தாலும் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே.
1: Back to back. Two parts. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga. Alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடி ஆகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
7: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க. கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
8: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
9: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
8: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
8: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
10: ஹே, ஃபைல் பண்ணட்டல?
11: நீ ஃபைல் செய்யாவா?
10: போய் ஃபைல் கராது.
8: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
10: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
12: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
0: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
13: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
14: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஹா, த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
15: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: சிறப்பான ஒரு காலை பொழுது தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட லிஸ்னர் ஒருத்தர் ஒரு டிராபிக் அப்டேட் ஒன்று கொடுத்திருந்தாரு, அதை நான் அப்ளை பண்றேன் உங்களுக்கு.
1: குட் மார்னிங் சார், குயிக் அப்டேட். நான் ரஷ்யால இருந்து மிருதைபாலியா வந்து எப்பவுமே D54 அலைன் எக்ஸிட் எடுத்து D54 ஏறுவேன். சம்ம பிளாக் நிக்குது D54 எக்ஸிட்லயும் அலைன் எக்ஸிட்லயும் D54. ஃபார் அ சேஞ்ச் நான் என்ன பண்ணிட்டேன், நேரா மருதுபாய் எக்ஸிட் எடுத்து நாதல் ஷீபா போய் ரவுண்ட் அபவுட் வந்து திருப்பி D54 எக்ஸிட் எடுத்தா ரோடு சம ஃப்ரீயா இருக்கு. டுவர்ட்ஸ் அந்த 311 அண்ட் D54 ஜங்ஷன்ல ஏதோ ஒரு பிளாக். அதனால இன் கேஸ் இஃப் டாப் அர்ஜென்ட் பீப்பிள்ஸ் கேன் யூஸ் டுவர்ட்ஸ் மருதுபாய் எக்ஸிட் எடுத்து நாதல் ஷீபா பிரிட்ஜ் ஏறி யூ டர்ன் பண்ணி வந்து அலைன் ரோட் எடுத்து D54 எக்ஸிட் எடுத்தாங்க, ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, எந்த பிளாக்குமே இல்ல. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன்.
0: ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்ஸ் விஜய் ஃபார் தி அப்டேட். அவர் தெளிவாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் எந்த ஆல்டர்னேட் ரூட் எடுத்து போகலாங்கிறது வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் ரோட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் 611 அப்பாடி புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கேன் எனக்கு இப்போ இங்கே பார்க்கும்பொழுது. இந்த ரோடு காலையிலேருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டதுடாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதே 311 பார்த்தோம்னா கொஞ்சம் டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த நாரல் சுபா அண்ட் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் சைடில் கப்புள் ஆஃப் கிராஷஸ் இருக்கிற அந்த காரணத்தினால. ஸோ ப்ளீஸ் டிரைவ் சேஃப்.
2: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: காலையில இருந்து டிராபிக்கை பத்தி, ஐ மீன் டிராபிக்கை தவிர வேற எதை பத்தியும் வந்து பேச முடியல. ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமான வெள்ளிக்கிழமை காலையா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம துபாய் சைட்ல 611 இந்த டிராபிக் கன்ஜெஷன் அண்ட் கிராஷஸ்னால வந்து ப்ராப்ளம் அப்படின்னா, அபுதாபியில வந்து சைலண்டா ஒரு பக்கம் பயங்கர ஃபாகியான மார்னிங்கா இருந்திருக்காமே யாருமே எனக்கு ஃபாக் பத்தி சொல்லல. ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல, அதை தவிர்த்து வேற யாரும் சொல்லல. அண்ட் ஃபாகின் காரணமாக அங்க சில ரோட்ஸ்ல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரஞ்ச் அலர்ட் எல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்திருந்திருக்காங்க நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டர். சில ரோட்ஸ்ல வந்து அவங்க வழக்கமா இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து கம்மி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அபுதாபியில வந்து லைக் வி ஆல் நோ இந்த எலக்ட்ரானிக் சைன் போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ் போர்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, ஸ்பீட் லிமிட் எல்லாம் வந்து இப்போ மறுபடியும் இட் இஸ் கம் பேக் டு நார்மல். ஸோ ஸ்பீடை வந்து ரிசியூம் பண்ணியாச்சு நம்ம எக்ஸ்டர்னல் ரோட்ஸ்ல வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபைட் ஸ்பீட்ஸ்க்கே திருப்பியும் வந்தாச்சு. ஃபாக் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற அந்த காரணத்தினால. ஹவர் ரோட்ஸ் சில ரோட்ஸ்ல வந்துட்டு 80 km/h ஸ்பீட் வந்து இட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மிசைரா, அதுக்கப்புறம் வந்து கிசாத் பிரிட்ஜ், அப்புறம் வந்து கேத்தி ரூவேஸ் பிரிட்ஜ், அல் சம்ஹா பிரிட்ஜ், அப்புறம் வந்து ஷேக் ஹலீஃபா பின் ஜாயத் இன்டர்நேஷனல் ரோட், அதுக்கப்புறம் வந்து அஜ்மான் பிரிட்ஜ்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த ரோட்ஸ்லாம் ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லேனில் வந்து ரோட் க்ளோஷர் வேறு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ரைட் லேன்ஸ் ஆன் ஷக்போத் பின் சுல்தான் ஸ்ட்ரீட்ஸ் இன் அலேன் வெள்ளிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 25 இன்னைக்கு நைட்டு 11:30 மண்டே மார்னிங் 6 வரைக்கும், தர் செப்டம்பர் 28 வரைக்கும் இந்த ரோடினுடைய ரைட் லேன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அலேனில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு லேன் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அகேன் அங்கே கொஞ்சம் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிராவலை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஏய் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
5: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக, தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
4: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: 9:49 ஆல்ரெடி 9 o'clock கிட்ட ஆக போகுது. அவ்வளோ சீக்கிரமாக தெரியல, ஃப்ரைடே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. எனிவே மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனை அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி, வீக்கெண்ட்னாலே ஒரு மாதிரி நம்ம கொண்டு போவோம் இல்லை. ஒரு சில பேர் வந்து வாரம் ஃபுல்லாக பிஸியாக வேலை பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் அம்பாங்க. இல்லை வாரம் ஃபுல்லாக வேலை பண்ணியாச்சு, வெளியில் போகணும், சுத்தணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படிம்பாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்துக்கலாம் இந்த வீக்கெண்ட் போகலாம் டாக்டர் கிட்ட, ஆர் இந்த வீக்கெண்ட் வந்து இதை பார்த்துக்கலாம், வீக்கெண்ட் வந்து நல்லா நம்ம ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் இந்த ஒரு வலி இருக்குது, இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் நீங்கள் அதை தள்ளி வைக்கக்கூடாது. அதனால தான் வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதுவுமா காலையில் நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை உங்கள் காதில் போட்டு போகிறேன் நான். ஓகே, எந்த ஒரு வலியோடையும் வாழறது இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங், இயல்பு வாழ்க்கையை வந்து பாதிப்பாயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிஃப்னஸோ யூனோ நெக் பெயின், பேக் பெயின், ஜாயின்ட் பெயின், மைக்ரைன் மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோடு நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா இஸ் தேர் ஃபார் யூ. டுபாய் சிலிக்கனோயிசிஸ் அண்ட் டிஏபியில் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் அஜ்மான் சாரி அல்பர்ஷா அர்ஜான்லையும் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஆல்ரெடி நைஸ், இப்போ 3 கிளைகள் இருக்கு. ஸோ எங்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ விச்சவோ பிரான்ச்சஸ் நியர் டு யூ போய் பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்க பாருங்க. அண்ட் இன்னொன்று, ட்ரஸ்ட் மீ, அவங்களுடைய அபியங்கம் இஸ் ஸோ குட். நானே பர்சனலி ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லைப்பா. நல்லா ரிலாக்ஸிங்கான ஒரு பாடி மசாஜ் வேணும், அதுவும் இந்த ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் நாட் மிஸ் தட் ஒன். போய் பாருங்க, செக் பண்ணுங்க. ஆயுர்வேதிக் ஆயுர்வேதாக்கு 3 இடங்களில் கிளைகள் இருக்கு துபாயில்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
1: VNCT குளோபலின் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 திரம்ஸ் EMI ல. 4BHK ஸ்பேஷியஸ் டிசைனர் வில்லாஸ், 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கோ.
2: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM டு 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111 054-767-3111. 4BHK வில்லாஸ் ஸ்பேஷியஸ் வில்லாஸ் வெறும் 1500 திர்ஹம்ஸ் EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
3: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல? நீ ஃபைல் சேசாவா? போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
3: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
5: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
6: The VAT consultant. Call our WhatsApp 0588520103.
7: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம்.

0: ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழி பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
1: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
1: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஜெம் வீரமணியுடன் தொடர்புடைய பாலியல் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. 4 பெண் அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை காவல் ஆணையரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த சிறப்பு புலனாய்வு குழு செயற்பட உள்ளது. நேற்று காவல் அதிகாரிகள் மூவர் மாற்றப்பட்ட நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் கைது செய்யப்பட்ட சாந்தி மற்றும் அவரது கணவரை 3 நாட்களில் காவலில் விசாரிக்கவும் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுக 197 கோடி ரூபாயும் அதிமுக 112 கோடி ரூபாயும் செலவு செய்துள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்துள்ளன. நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலுக்கு முன்பு கட்சியின் கணக்கில் 19 லட்சம் இருந்தது. தேர்தல் நேரத்தில் 2.20 கோடி வசூலான நிலையில் தேர்தல் காலத்தில் 1.37 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: தமக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரிக்கைகள் வந்துள்ளதாக காலநிலை ஆய்வாளரும் செயற்பாட்டாளருமான சோனம் வாங்ஷுக் தெரிவித்துள்ளார். லடாக்கில் கடந்த ஆண்டு நடந்த வன்முறையின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பேசிய சோனம் வாங்ஷுக் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதால் தாம் என்கவுண்டரில் கொல்லப்படக்கூடும் என்ற அச்சம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 24 லடாக்கில் நடைபெற்ற போராட்டத்தின் போது 4 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் சம்பவம் தொடர்பான நீதித்துறை விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் வாங்ஷுக் வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையில் ஆபத்தில் சிக்கிய 25 இந்தோனேஷிய மீனவர்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு தெற்கே செப்டம்பர் 22 கவிழ்ந்த KM கருடா ஜெயா 5 என்ற இந்தோனேஷிய மீன்பிடி படகில் இந்த பணியாளர்கள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலிய தேடல் மற்றும் மீட்பு பகுதிக்கு உட்பட்ட கடற்பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அவர்கள் முதலில் ஆபத்தில் இருப்பதாக தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இலங்கை கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையில் அவர்கள் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் ஷார்ஜாவை இணைக்கும் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகின்றது. அல் எதிஹாத் E11 அல் நஹதா மற்றும் அல் கிசைஸ் பகுதிகளில் இருந்து சஹாரா சென்டர் மற்றும் ஷார்ஜா எல்லை நோக்கி வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து வருகின்றன. ஷேக் முகமது பின் ஜாயத் சாலை E311 முகைசினா முதல் அல் கிசைஸ் வரையிலும் ஷார்ஜாவின் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 மற்றும் முபைலா நோக்கியும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஷார்ஜாவின் அல் கான், அல் தாவுன் மற்றும் தொழிற்பேட்டை பகுதிகளிலும் போக்குவரத்து மெதுவாக நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஆல்கிசைஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மற்றும் மதீனா மால் சுற்றுப்புறங்களிலும் வாகன நெரிசல் காணப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: மாறிவரும் உலகச் சூழலில் சீனாவும் அமெரிக்காவும் பொறுப்பான உலக சக்திகளாக செயற்படுவதற்கு புதிய அணுகுமுறை தேவை என சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிகள் குறித்தும் அவர் பேசினார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சிறப்பு விருந்துபசாரத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஸி ஜின்பிங்குக்கு வழுக்கை கழுகு சிலை ஒன்றை பரிசாக வழங்கியதுடன் இரு தலைவர்களும் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல உறவில் இருப்பதாக கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 16 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 321 ஓட்டங்களை பெற்றது. 322 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 305 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. இதற்கமைய இலங்கை அணி 16 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக இலங்கை அணியின் குசல் மெண்டிஸ் தேர்வானார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: மார்னிங், வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஐபோன் 18 சீரீஸ் போன்ல பிரச்சனையா, இப்பதான் நான் பார்த்தேன் ஐபோன் 18 ப்ரோல வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரி இப்போதான், அதுவும் ஒரு ரெப்யூட்டடான நியூஸ் சேனல்ல வந்து நான் பார்த்தேன். ஆமாம், ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் வருது, கோட் எல்லாம் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனால தெரியல, இந்தியாவிலேருந்து ஒரு நியூஸ் சேனலை நான் பார்த்தேன். ஆனால் என்ன தெரியுமா, அது வந்து இந்தியாவில் ஓகே கோடு விழுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவர் கீழே ஏதாவது போட்டாரா என்னன்னு தெரியல. ஹூ எவர் ஷாட் தட் வீடியோ. பட் ஆப்பிள் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இப்போ ஐஃபோன் 18 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுலையுமே ஃபேஸ் ஐடி அண்ட் ரீபூட் பக் வந்து ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமின் காரணமாக பல ஐஃபோன் 18 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸ்க்கு வந்து சடன்லி அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க ஃப்ரீஸ் ஆகிறதும், அண்ட் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இல்லை டக்குன்னு ரீபூட் ஆகிறது, ரீஸ்டார்ட் ஆகிறது, அதுவும் வந்து ஃபேஸ் ஐடி வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ண உடனே, அண்ட் ஆப்பிள் வாலெட் வந்து நம்ம யூஸ் பண்ண உடனே நினச்சி பாருங்கள், நம்ம ஆப்பிள் வாலெட் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணுறோம், டப்புன்னு அந்த நேரத்தில் ஃபோன் வந்து ரீபூட் ஆகுதுனா பயப்படுவோமா மாட்டோமா சொல்லுங்கள். ஏன்னா பணம் சார்ந்து நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுதும் ஒரு மாதிரி வியர்டாக நம்ம ஃபோன் பிஹேவ் ஆச்சுன்னா டெஃபினெட்லி ஒரு பேனிக் மூடுக்கு தான் போகும். அண்ட் இன்னொன்று, நிறையா யூசர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, ஃபேஸ் ஐடி நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி, ஈவன் தோ ஃபேஸ் ஐடி வந்து செட்டப்பெல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சுனாலும் ஃபேஸ் ஐடி நாட் அவைலபிள் மெசேஜஸும் வருது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆப்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபுல்லாக வந்து டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டோம், அண்ட் இந்த கிராஷஸ்க்கு வந்து காரணம் ஒரு சில பக்ஸ் தான், இப்போ சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் ஐடி அண்ட் ரீபூட் பக் ஒன்று இருக்கே அதன் காரணமாக தான் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து நாங்கள் ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்போம், அண்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து, நாங்கள் அந்த அப்டேட் வெளியிட்டதுக்கப்புறமா ஃபோனோட சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா இட் பி ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியல பாருங்கள், ஆனால் புது ஃபோன் வாங்கின உடனே இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளே லைன் ரிப்போர்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து பார்த்தா வெர்டிக்கல் க்ரீன் பிங்க் அண்ட் ரெட் லைன்ஸ் வருது iPhone 18 Pro ஓட டிஸ்பிளேஸ்ல அப்படின்ட்டு. ஆனால் சொன்ன மாதிரி அவங்களே வெளியிட்டிருக்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலில் இந்த இஷ்யூக்கான காரணம் என்னன்னு தெரியல. சில பேர் வந்து வேணும்னே யூனோ அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக, ஃபன்னுக்காக, வைரல் ஆகணும் வீடியோங்கிறதுக்காக அவங்களா பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஹார்ட்வேருக்கு ஒரு டேமேஜ் வராமல் இப்படியெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. டிஸ்பிளேக்கு ஏதாவது ஒரு கீழே விழுந்தோ இல்லை ஏதாவது ஒரு ஹை இம்பாக்டில் அதுக்கு ஏதாவது ஒரு அடிக்கடி விழுந்துச்சுனாலோ ஒழிய இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன ஏதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் திஸ் ஒன் யா, உங்களுக்கு அந்த சட்டன் வந்து ஃபோன் ரீபோட் ஆகிறது ஆர் ஃபேஸ் ஐடி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலான்னு சொல்லி வரக்கூடிய எரர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத ஆப்பிளே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட்டும் விரைவில் வெளியிட போறாங்க.
1: உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே, உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. Commercial break.
0: ALD Properties in 4th year.

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தங்கப்பூவே பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாட்டு கேட்டு. ஒரு சில பாட்டுலாம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல அப்படி கேட்டிருப்போம் நம்ம நம்ம ரேடியோலேயே கூட. நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க, எத்தனை தடவை இந்த பாட்டு பிளே பண்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பாட்டுலாம் அப்படிதான் நமக்கு கேட்கும்பொழுது சூப்பரா இருக்கு, வா பல தடவை கேட்கணும்னு தோணும். அப்புறமா அந்த பாட்டே வந்து போர் அடிச்சு போற அளவுக்கு நம்மளே கேட்டு தள்ளுவோம். காரணம் நம்ம தான் இல்லையா? ஸோ அப்படி வந்து சில பாடல்கள்லாம் ஓவர் டோஸ் ஆகிட்டு அப்புறம் அது மிஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் திருப்பி வந்து திடீர்னு எங்கேருந்தோ வரும்பொழுது ஆமாம்ல இந்த பாட்டு இருந்ததே அப்படின்னு தோணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் வந்து இந்த தங்கப்பூவை பாட்டு, மத்ராசி படத்தில் இருந்து. அதுக்கப்புறமா ஒரு ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, ஜென்டில்மேன்லேருந்து உசிலம்பட்டி பெண்குட்டி அந்த தலைவர் சாங் ஆஃப் தியான வரிசையாக சூப்பர் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வீஸ் பற்றி நான் பார்த்தேன், சரியா உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா, இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட ஃபைனை வந்து உங்ககிட்ட பே பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டா? என் ஃபைனே நான் பே பண்ண மாட்டேன், ஃப்ரெண்டுக்காக வேற ஃபைன் பே பண்ணுவேனா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு இருக்குங்கிறத அப்பப்போ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? சரி, அவங்க உங்க கையில காசை கொடுத்துட்டு கட்டுப்பா எனக்காக அப்படின்னு சொல்லும்போது நீங்க கட்ட மாட்டீங்களா சொல்லுங்க ஃப்ரெண்டுக்கு? ஸோ அப்படி யாராவது மற்றவங்களுக்கு நீங்க வந்து டிராஃபிக் ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி, யூஸ்ஃபுல்லா இருக்குமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம டுபாயோட ஆர்டிஏ இருக்காங்களே, தே ஹாவ் அ ஃபெசிலிட்டி ஃபார் திஸ் அண்ட் அபுதாபியோட தாம் ஆப் வழியாகவும் இந்த சர்வீஸை வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு ஐம் ஷோர் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆர்டிஏ டுபாய் ஆப் இருக்குல்ல, அதில் போயிட்டு உங்கள் யூஏ பாஸ் வச்சு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைன் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் ஒன்று இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பே ஃபைன்ஸ் ஃபார் அதர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் லைக் பிளேட் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், டிராஃபிக் ஃபைல் நம்பர் ஆர் ஃபைன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். அதில் எவ்வளோ உங்களால் பே பண்ண முடியுமோ, எவ்வளோ செட்டில் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு அவைலபிள் பேமெண்ட் மெத்தட் வச்சு நீங்கள் பே பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் அந்த பேமெண்ட் ரிசீட்டை வந்து பத்திரமா நீங்கள் வச்சுக்கிறது மறந்துடாதீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து அபுதாபியில் இன்னொருத்தருடைய ஃபைனை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா டாம் ஆப் இருக்குல்லையா, TAMM அந்த ஆப்புக்கு போயிட்டு அதில் வந்து அகைன் பே ஃபார் அதர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டிராஃபிக் ஃபைன்ஸ் பேமெண்ட் சர்வீஸின் கீழே. அதுலேயும் வந்து இதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் பே பண்ணி முடிக்கலாம். ஆமாம், ஸோ அடுத்தவங்களுடைய ஃபைனை பே பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்கள் கையில் ரெடியாக இருக்க வேண்டியது அவங்க ஃபைன் நம்பர், வெஹிக்கிள் பிளேட் டீட்டெயில்ஸ், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் டிராஃபிக் ஃபைல் நம்பர். சரியா? ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு நம்ம பே பண்ணலைனாலும் பரவாயில்ல, இப்போ நமக்கு ஏதோ ஒரு அவசரம் வரும்பொழுது மற்றவங்களை நம்ம வந்து பே பண்ண சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹெல்ப் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் டூ வே, இல்லை நம்மளும் வந்து வேற யார்கிட்டையாவது கேட்கலாம், வேற யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அண்ட் ஃபேமிலியிலேயே வந்து வேற யாருக்காவது நீங்கள் சட்டன் பே பண்ணணுங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு இந்த சர்வீசஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட்.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தியா, தலைவர் சாங் ஆஃப் தியா.
2: Brought to you by Basha Bhai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
0: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
5: 27 செப்டம்பர் சண்டே ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
0: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.

0: வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே theuaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct, presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI வெறும் 1500 dirhams. 4 BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel, Sharjah. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
11: Traffic update.
10: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
12: 311ல டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அங்க வந்து ஒரு கிராஷ் இன்னொன்னு இருந்தது, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. எனிவே, குட் ஃபார் அஸ் டிரைவ் பண்றவங்களுக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஷார்ஜால ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. அண்ட் தென் இன்னைக்கு காலையில 611ல இருந்த டிராஃபிக் பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, மார்னிங்ல இருந்து அதுதான் ஹாட்டா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். பட் அந்த டிராஃபிக் எல்லாம் கம்மியாயிருக்கு. 611 இஸ் ஆக்சுவலி ஃப்ரீ. அண்ட் அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம டுபாய் டிசைர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசல் கோர் ரோட்ல டிராபிக் இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் அன்யூஷுவல் ஆக இல்லை. சோ டிரைவ் சேஃப்.
11: டிராபிக் அப்டேட்
10: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
13: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win pannunga with Alansari Exchange.
11: You are with Kirtana on Mercel Morning. Chillax song of the hour.
10: Brought to you by
13: Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: ஜிம் வீரமணி மீதான பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஜிம் வீரமணி மீது கடந்த ஆட்சியில் முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என்று பி சண்முகம் குற்றம் சுமத்தியுள்ளார். தாவிகா அரசுதான் வீரமணி வழக்கை வெளியே கொண்டு வந்ததாக கூறுவது தவறு என்றும் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். வீரமணி வழக்கில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜிம் வீரமணி விவகாரம் இந்த அரசால் வெளிவரவில்லை, நீதிபதி மூலமாகத்தான் வெளிவந்துள்ளது என்றும் பே சண்முகம் தெரிவித்தார். பல நாட்கள் பரபரப்பாக பேசப்படுவது பின்னர் கிடப்பில் போடுவது போல் இவ்வழக்கு இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: கனமழையால் சிக்கிம் மாநிலம் கியால்ஷிங் மாவட்டத்தின் ரிம்பி பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு காரணமாக பல குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் வீடுகள் மற்றும் சாலைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்தும் கனமழை பெய்து வருவதால் அப்பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
2: இலங்கை செய்திகள்.
1: மின்சார வருமான வரி அனுமதி பத்திர முறையை புதுப்பிக்கும் பணி காரணமாக 8 மாகாணங்களில் மின்னணு வருமான அனுமதி பத்திர சேவை இன்று முதல் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இன்று முதல் எதிர்வரும் 28 தேதி வரை மின்சார வாகன வருமான வரி அனுமதி பத்திர முறையை புதுப்பிக்கும் சேவைகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும். இதன்படி வடமத்திய, மத்திய, வடமேல், தென், கிழக்கு, வடக்கு, சபரகமுவ மற்றும் ஊவா ஆகிய 8 மாகாணங்களில் எதிர்வரும் 28 தேதி வரை இச்சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். புஜிரா நகராட்சி எதிகாத் ரயில் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தியது. இதில் புஜிராவில் ரயில் பாதையின் எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் திட்டத்தின் 2 கட்ட பணிகள் குறித்த முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ரயில் பாதை அமையவுள்ள பகுதிகள் மற்றும் வழித்தடங்கள் தொடர்பான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு நடைமுறைகள் குறித்தும் இருதரப்பினரும் கலந்துரையாடினர். பாகிஸ்தானில் உள்ள பயனர்களை இலக்காக கொண்டு சமூக வலைதளங்களில் உள்ளடக்கம் மூலம் வருமானம் ஈட்டும் வெளிநாட்டினருக்கு வரி விதிப்பதற்கான சிறப்பு நடைமுறையை அந்நாட்டு மத்திய வருவாய் வாரியம் அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி பாகிஸ்தான் பயனர்களுடன் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு வருமானம் ஈட்டும் வெளிநாட்டினருக்கு இந்த நடைமுறை பொருந்தும். அதன்படி ஒரு வரி ஆண்டில் 50,000-க்கும் மேற்பட்ட பயனர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு காலாண்டில் 12,250-க்கும் மேற்பட்ட பயனர்களை எட்டியிருந்தாலோ இந்த வரி விதிமுறைகள் பொருந்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 67 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதல் துடுப்பிடத் ஆடிய தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 297 ஓட்டங்களை பெற்றது. 298 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய ஆஸ்திரேலியா 41.2 ஓவர்களில் 230 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதனால் தென்னாப்பிரிக்கா 67 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக மேத்யூ பிரீட்ஸ்கே தீர்மானார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் இன்று 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: நீ

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஃப்ரைடே மார்னிங், ஸோ ஃப்ரைடே ஃபீல் இப்போதான் வந்து வர ஆரம்பிக்குது. பாருங்க, உங்கள்ட்ட நான் பேச பேச என் கண்ணு முன்னாடி திருப்பி திருப்பி அந்த ஐஃபோன் 18 அந்த டிஸ்பிளே பிரச்சனை பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யாரும் வந்து இப்படி சொல்லலை. ஏன்னா தெரிஞ்ச சர்க்கிள்லயே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஃபோன் எல்லாம். அண்ட் ஐ திங்க் இதை நம்ம யூஏல இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேல வந்து கோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு சில டிவைசஸ், ஒரு சில ரீட்டைலர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கக்கூடிய சில டிவைசஸ் வந்து ஃபால்ட்டி பீசஸாக இருக்கலாம். பட் அது வந்து ஓவராலாக ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூவா, அந்த பேட்சோட இஷ்யூவா அப்படின்னா தெரியல. இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் தட். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் செக்கச்சு வந்தது வானம் படத்துலேருந்து மழைக்குருவி, அண்ட் தென் வெந்து தணிந்தது காடு படத்துலேருந்து மல்லிப்பூ பாட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த வீக்கெண்ட் ஒரு அமேசிங்கான ஒரு கான்சர்ட் ஒன்று நடக்க இருக்கு. அகம் பேண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேண்ட் இவங்க. ஸோ கர்நாடிக் மியூசிக்கோடைய ஒரு ஒரு மெட்டல் ஃபியூஷனோட அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பேண்ட் இன் தி யூஏ, ஐ மீன் இன் தி இன் இந்தியா. அண்ட் இப்போ நம்ம யூஏக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வரப்போகிறாங்க துபாய்க்கு. நாளைக்கு துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் அவங்களோட கான்சர்ட் நடக்க இருக்கு, லைவாக நடக்க போகுது. சரியா? ஸோ platinumlist.ae போயிட்டு லக் இருந்ததுன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், பிகாஸ் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது டிக்கெட்க்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ லாஸ்ட் ஃபியூ டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள், போய் பாருங்கள், பார்த்துட்டு டக்குன்னு புக் பண்ணுங்கள். அண்ட் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் ஒன். பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருக்கீங்கன்னா ஐ எம் ஷுர் லைவ் கான்சர்ட்டில் ஒரு பாட்டு கேட்கும்பொழுது அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஹாப்பினஸ் அண்ட் வைப் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும், அண்ட் ஹவு அமேசிங் இஸ் தட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிகாஸ் மியூசிக் லவர்ஸ் எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டை வந்து கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஐ எம் ஷுர் உங்கள் கார்லையாக இருந்தாலும் சரி இல்லை வீட்லையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டமில் வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் லவராக நீங்கள் இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த ஷோவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? போய் பாருங்கள், டிக்கெட்ஸ் இருந்ததுன்னா புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம் தான் வி ஆர் தி ஒஃபிஷியல் ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ். அண்ட் நாளைக்கு ஐ எம் கோயிங் டு பி தேர். ஸோ உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். நாளைக்கு அங்க பார்ப்போம்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance ah pay panni unga gold price ah lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடி ஆகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
0: We'll be back after a short commercial break.
7: VNCT Global's Big Villa Sale ippa nama Sharjala. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just monthly 1,500 dirhams EMI. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. Ini unga villa oda EMI ya unga rentale paathukom.
1: In the Big Villa Sale, 27 September Sunday, 10 AM to 8 PM, Al Hayat Hotel near King Faisal Mosque, Sharjala, nadakavirukku. Call 054-767-3111. 054-767-3111. 7-3-1-1. 4 BHK Villas, Spacious Villas, வெறும் 1500 dirhams EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
8: உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா?
9: ஆமாங்க.
8: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
9: ஆமாங்க.
8: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
9: ஆமாங்க.
8: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
10: ஏன் பண்ண முடியாது?
1: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
10: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: இருந்து நம்ம துபாயில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெஸ்டிவல் ஒன்று ஆரம்பிக்க போகுது. நீங்க வந்து இந்த கே டிராமா, இந்த கே பாப், இந்த கொரியன் பியூட்டி, கே பியூட்டி, அப்புறம் வந்து கொரியன் ஃபுட், இதோட ஒரு பெரிய ஃபேனா இருக்கீங்கன்னா ஐம் ஷுர் நான் வந்து லேட் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க பிளானிங் கமிட்டியிலிருந்தே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாலும் படுத்திருப்பாங்க. ஐ மீன் ஜஸ்ட் கிடிங். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆர்டன்ட் கொரியன் ஐட்டம்ஸ் ஃபேனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் குட் இன்க்ளூட் எவ்ரி திங். உங்களுக்கு வந்து இந்த கே ஃபெஸ்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து நம்மளால அவாய்டே பண்ண முடியறது இல்லை. நம்ம வெளியில எல்லாம் பார்க்கும்போது பில் போர்ட்ஸ்ல முதக்கொண்டு இந்த கே ஃபெஸ்ட் நடக்குதுன்னு சொல்லி நம்ம துபாயில பாக்குறோம். அண்ட் இனிஷியலி அவங்க அதை போஸ்ட்போன் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நோ, இட்ஸ் ஹேப்பனிங். இன்னிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு 10 நாளைக்கு நடக்குதான். இன்னைக்கு இந்த கே ஃபெஸ்டோட ஓப்பனிங் செரமனி நம்ம ஃபெஸ்டிவல் பே இருக்குல்ல, ஃபெஸ்டிவல் சிட்டி, ஐ மீன் நம்ம துபாய் ஃபெஸ்டிவல் மால், ஃபெஸ்டிவல் சிட்டி மால், அங்கே வந்து நடக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சிட்டி மாலில் அங்கே ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கும். எப்போவுமே வந்து நமக்கு தெரியும் ஏதாவது செலிப்ரேஷன்லாம் நடக்குதுன்னா அங்கே தான் நடக்கும்ட்டு. ஸோ அங்கேயே தான் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு பாப்புலரான இந்த கொரியன் பேண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக இதில் ஏபிசிடி கூட தெரியாது. என் லைஃப்லேயே ஒரே ஒரு கொரியன் சீரீஸ் தான் நான் பார்த்துருப்பேன். கொரியன் ஃபுட்டெல்லாம் பெருசாக ட்ரை பண்ணதில்லை. கே பியூட்டி ஃபேனும் கிடையாது நான். அதனால் எனக்கு இது வந்து ஃபுல்லாக புதுசாக இருக்குது கேட்கறதுக்கு. பட் யா, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ கோ. இன்றைக்கி வந்து ஒரு பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து சிட்டி வைட் நம்ம பார்த்தோம்னா இந்த கொரியன் தீம்ட் ஐட்டம்ஸ் லைக் கொரியன் தீம் நாலு பில்லர்ஸாக வந்து பிரிக்கிறாங்க இது, சரியா? ஸோ அதில் பார்க்கும்பொழுது ஒரு மினி கொரியாவே ஒரு 10 நாளைக்கே நம்ம துபாயில் இருக்க போகுது. கொரியாவோட நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லைக் லாட்ஸ் ஆஃப் ஃபுட், என்டர்டெயின்மெண்ட், கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ், டிஸ்கவுண்ட்ஸ், சேல் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ செலிப்ரேட் கொரியா இன் துபாய்ங்கிற பேரில் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போதா. டேஸ்ட் கொரியா இன் துபாய்ங்கிற பேரில் கொரியன் பாபிக்யூலேருந்து கொரியானுடைய சில ஸ்பெஷல் ஃபுட், கிம்ச்சி, அப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது, யா இந்த பிபிம்பாப் இதெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து கிடைக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தா கே பியூட்டி அண்ட் கொரியாவோட யூனோ ஃபேஷன் அண்ட் தென் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள்னு, அது ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் ஒரு சேல், ஒரு ஃபெஸ்டிவல்னு இருக்கும்பொழுது அதில் வந்து ஷாப் அண்ட் வின் மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காதா, அந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாய் முழுக்க நிறைய இடங்களில் நடக்குது ஆக்சுவலி. இதில் வந்து பார்ட்டிசிபேட்டிங் அவுட்லெட்ஸ் அண்ட் தென் பார்ட்டிசிபேட்டிங் மால்ஸ், யாரெல்லாம் குட்டி குட்டி கேஃபேஸ்லேருந்து பெரிய பெரிய மால்ஸ் வரைக்கும் நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. இதுக்கு வந்து வேரியஸ் கைட்ஸ் பார்க்க முடியுது. நம்ம ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் கே ஃபெஸ்ட் துபாய்னு போட்டிங்கனாலே யூ வில் கெட் டு நோ எவ்ரி திங். ஸோ இதுதான் வந்து முதல் முறையாக நடக்குது இங்கே நம்ம துபாயில். ஃப்ரைடே 25ஆம் தேதியான இன்னிலிருந்து ஆரம்பித்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் சிட்டி வைட் நடக்க போது. நம்ம துபாய் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ரீட்டைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீ கான்சர்ட்ஸ் இருக்க போது, ஃப்ரீ ஃபுட் இருக்க போது, ஃப்ரீ குடீஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். அண்ட் தென் இதில் ராஃபல்லாம் கலந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இட் சீம்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு 10 நாளைக்கு எல்லோரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தோன்னா கொரியன் பொருட்கள்லாம் வந்து வாங்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் சே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பாருங்கள், வீக்கெண்ட் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தோ இது இருக்குது.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM. மேலும் இந்த மற்றும்
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்போ வாங்குவோம்.
1: யூஏ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 27 செப்டம்பர் சண்டே ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: You are with Kirtana on Mercil Morning.
6: நம்ம வடிவேலு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இருந்து அவரோட காமெடியில இருந்து நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துக்கலாம். அதுல வந்து முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுவும் சும்மா எல்லாம் கிடையாது. நாளைக்கு ஒண்ணு நடக்குதுன்னா இன்னைக்கு பிளான் பண்றதை விட அடுத்த மாசம் ஒண்ணு வரப்போகுதுன்னா இப்ப பிளான் பண்ணும், அவர் அதை விட ஹேடா பிளான் பண்ணா நல்லது தானே. அதே மாதிரிதான் இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஆனா ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இன்னும் டைம் இருக்கே அப்படின்னா அதுக்கு நீங்க இப்பல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன்னாலே நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு நினைப்போம். அதுவும் இப்ப அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் நவராத்திரி தீபாவளி மாதிரியான ஃபெஸ்டிவ் சீசன். ஸோ அந்த நேரத்தில் வந்து கோல்டு வாங்குறதுங்கிறது நம்மளால நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கமாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டு ஜாய் அலுகாஸ்ட்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய நிறைய நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்ரியை, அதாவது உங்கள் ஃபேவரட் ஜுவல்ரியை இப்போவே ஓகே நல்லா வெல் ஹெட்டாக பிளான் பண்ணி இப்போவே ஜஸ்ட் 10% மட்டும் முன்பணம் செலுத்தி புக் பண்ணிங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இன்னும் டைம் இருக்கே அப்புறம் ஏன் அப்படின்னு யோசிக்காமல் இப்போவே பண்ணிங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசன் டைமில் கண்டிப்பாக தங்க விலை ஜாஸ்தி ஆகும். அதுல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம் சரியா? சோ பெஸ்ட் கோல்ட் ரேட்டை இப்பவே நீங்க லாக் பண்ணி வைங்க. ஜாய் அலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைஞ்சிச்சுன்னா குறைஞ்ச விலைக்கு ஆஃப்கோர்ஸ் நம்ம அப்ப என்ன விலையோ அதை வாங்கிக்கலாம். இல்ல கூடி போச்சுன்னா நல்ல வேலை அன்னைக்கே நான் பிளான் பண்ணி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க புக் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த விலைக்கு நீங்க வாங்கலாம். அண்ட் இந்த ஆஃபர் வந்து ஜாய் அலுகாஸ் உடைய ஸ்டோருக்கு போய் நீங்க அவைல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜாய் அலுகாஸ்க்கு ஆப் இருக்கு, ஆப் வழியாகவும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். சோ பக்கத்துல ஜாய் அலுகாஸ் இருக்கு அப்படின்னா உடனே போய் விசிட் பண்ணுங்க, ஆஃபரை வந்து லாக் இன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து November 7, 2027 வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. அதனால சீக்கிரமா போங்க.
7: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
1: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
1: மகிழுங்கள். தானே, ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

10:52 on the clock. உங்களுக்கு பை சொல்லி ஹாப்பி ஃப்ரைடே சொல்லி ஹாப்பி வீக்கெண்ட் விஷ் பண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் மோர் டிராபிக் அப்டேட். டிராபிக் அப்டேட் brought to you by Jetour UAE. Discover the power of Jetour with amazing offers.

0: அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசல் கோர் கிட்ட தான். ஆமாம், அங்கே தான் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஓகே, இந்த ராசல் கோர் வயலட் சாங்ச்சுரியெலாம் தாண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கும் இருக்கு. அந்த பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா லேசான டிலேஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Okay, நானும் அப்படியே கிளம்புறேன். ஐ திங்க் இந்த வீக்கெண்ட்ல இருந்து நம்ம எல்லாரும் பயங்கர பிஸியாக ஆரம்பிச்சிருவோம் நினைக்கிறேன். ஆர் அட்லீஸ்ட் நம்ம பிஸியா இல்லைனாலும் சிட்டி பாக்கிறதுக்கு பயங்கர பிஸியா இருக்கும். ஏன்னா இப்போ ப்ராப்பரா நமக்கு ஒஃபிஷியலா சம்மர் முடிஞ்சு ஆட்டம் வந்தாச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல டெம்பரேச்சர் எல்லாம் கம்மியாகும், அவுடோர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். இந்த வீக்கெண்ட்ல இருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் இந்த கே ஃபெஸ்ட் கொரியன் ஃபெஸ்டிவல் நடக்குது, இன்னொன்று நாளைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான கான்சர்ட் நம்ம அகம் லைவ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வெளியில நிறைய ஜாலியான ஃபெஸ்டிவல்ஸ், அதுக்கப்புறம் யூனோ செலிப்ரேஷன்ஸ் நெறிஞ்சிருக்க போது, வெதரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போதுங்கிறதுனால கொஞ்சம் ஆக்டிவா இருக்க வேண்டிய டைம் இது. உடம்பு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த நேரத்தில் வந்து இந்த வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது, டிரான்சிஷன்ல இருக்குதுங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கோல்டு ஃபீவர்லாம் வர மாதிரி இருக்கு. இப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு, இந்த ஃபீவர் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ அப்படி உங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு ஏதாவது மாத்திரை கீத்திர சாப்பிட்டு படித்து தூங்கி ரெடி ஆகுங்க. பிகாஸ் வீக்கெண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. அண்ட் நாளைக்கு அகம் லைவ்ல உங்களை மீட் பண்றதுக்கு நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். சரியா, சு சி யூ ஆல் தேர் டுமாரோ. அண்ட் மற்றபடி ரேடியோவில் கேட்குறவங்களுக்கு மறுபடியும் மண்டே மார்னிங் 7 மணிக்கு மெரசல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன் நாம். சரியா, ஸோ ஹாவ் அ ஹாப்பி சேஃப் அண்ட் ரிலாக்ஸ்ட் வீக்கெண்ட். சேஃபாக டிரைவ் பண்ணுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அண்ட் 89.4 தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே கனெக்டட் வித் அஸ். பை-பை.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
0: சென்னை வண்டலூர் அருகே அரசு பள்ளி மாணவியை மர்ம நபர்கள் சிலர் பட்டப்பகலில் பள்ளி வளாகத்தில் இருந்தே கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் என்று சொல்லிக்கொள்ளும் முதலமைச்சரின் சர்க்கஸ் ஆட்சியில் அரசு பள்ளி வளாகத்திலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வெட்கக்கேடு என்று அவர் விமர்சித்துள்ளார். சிங்கப்பெண் படையெங்கே பெண்கள் பாதுகாப்பில் அண்ணனாக இருப்பேன், அரணாக இருப்பேன் என்று வசனம் பேசிய முதலமைச்சர் எங்கே என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
0: தேர்தல் ஆணையத்துக்குள் எழுந்துள்ளதாக கூறப்படும் கருத்து வேறுபாடுகள் தற்போது அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக இரண்டு தேர்தல் ஆணையர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததாக வெளியான தகவல்களை தொடர்ந்து இந்த விவகாரம் தீவிரமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எஸ்ஐஆர் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளதாக கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் பதவி விலகாவிட்டால் அக்டோபர் 2 முதல் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே அறிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 2 திகதி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
0: 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்துக்கும் நீதித்துறை அமைப்பு திருத்தச் சட்ட மூலத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து பாராளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளனர். இந்த சட்ட மூலங்கள் மீதான 2 வாசிப்பு விவாதத்தின் இறுதி நாள் இன்றாகும். இதற்கமைய இன்று மாலை குறித்த சட்ட மூலங்களுக்கான வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளது. இச்சட்ட மூலங்கள் தொடர்பான பாராளுமன்ற விவாதம் நேற்று ஆரம்பமானது.
2: அமீரக செய்திகள்.
0: துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அபுதாபி ஜாயத் சர்வதேச விமான நிலையத்தில் இன்றும் பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன. பிராந்திய பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை விமான நிலையத்துக்கு புறப்படுவதற்கு முன்பு தங்களது விமானத்தின் நிலையை பயணிகள் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ஈரான் விமான நிறுவனங்கள் இயக்கும் விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகம் நேற்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: உலகச் செய்திகள்.
0: ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் ராணுவ தலைமை அதிகாரிகள் அவசர கூட்டத்தை நடத்தவுள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு வழங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளது. 3 நாடுகளும் ஆகஸ்ட் 7 திகதி மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வீரர்களின் சம்பளத்தில் 25% குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி வளர்ச்சி மற்றும் போட்டி திறன் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் தெரிவித்துள்ளது. இதன்படி சர்வதேச வீரர்களுக்கான 12 ஒப்பந்தங்கள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும். ஆனால் உள்நாட்டு வீரர்களுக்கான ரீடைனர் ஒப்பந்த காலம் 12 இருந்து 7 குறைக்கப்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. புஜிரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: E11, E311, E611 நமக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி நாலாவதா ஒரு காரிடர் வந்துச்சுன்னா அதை பத்தி தெரியுமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஷார்ட்டர் கம்யூட்ஸ், லெஸ் டிராஃபிக். ஸோ லிட்ரலி நீங்கள் வந்து துபாய் டு ஷார்ஜா போகணும் அப்படின்னா பல பல ரூட்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் வந்து த மோஸ்ட் டிமாண்டட் ரூட்ல டிராவல் பண்ணுறதுனால டிராஃபிக் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த ஃபோர்த் காரிடார் எமிரேட்ஸ் ரோட தாண்டி வலது பக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. அது எப்போ வரும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவலை ஆர்டிஏ தரப்புலேருந்து சொல்லுவாங்க, எஸ்ஆர்டிஏ தரப்புலேருந்து சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் மெட்ரோ வந்து ப்ளூ லைன்லாம் வந்துருச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிட்டிலாம் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் மெட்ரோஸ் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீயாக பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி எத்தியாட் ரயில் இருக்குல்ல, எத்தியாட் ரயிலும் ஒரு பக்கம் துபாய் டு அபுதாபி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வரப்போகுது. ஸோ முதல் ஃபேஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இது வந்து துபாய் எல்லைன் ரோட்லேருந்து அல்ஷனுஃப் ரோடு இன் ஷார்ஜாவாக கனெக்ட் பண்ணும். இதுக்கு 3.5 பில்லியன் திர்ஹாம்ஸ். ஃபேஸ் டூ இன்னொரு 50 கிலோமீட்டர் ஆட் பண்ணும் அல்ஃபயா ரோடு அபுதாபியோட. அண்ட் இந்த ஹைவேல வந்து 12 லேன்ஸ், 72 பிரிட்ஜஸ், 17 டனல்ஸ், 45 டிரைனேஜ் கல் வச்சுருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸில் 24,000 வெஹிக்கல்ஸை பெர் ஹவரில், அப்போ 24 ஹவர்ஸில் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 24×24 நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோ வெஹிக்கல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உள்ள இந்த ரோடு அல் மக்தூம் ஏர்போர்ட்டையும் எத்தியாட் ரயிலையும் இணைக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் குட். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது அல் மக்தூம் ஏர்போர்ட் தான் மெயின் ஏர்போர்ட்டாக மாறப்போகுது ஃபியூச்சரில். அப்போ ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் ஷார்ஜா போகிறதுக்கு இந்த ரோடு தான் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, RJ மது பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் FM-ல. இது மசாலா கேஃபே and இன்னைக்கு மூவி கேம் இருக்கு. Stay tuned.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
1: செழித்தையும் தமிழை.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர்

0: மூவி கேம் ஆரம்பிக்க போறோம் நம்ம. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்துல ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் வேற வேற ஸ்டேட்டஸ் இருந்தவங்க. ஓகே, அவ்வளோதான், இதுவே போகுது, இதுவே ஒரு பயங்கரமான க்ளூ தான். ஸோ ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுவார், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக லவ் பண்ணிருப்பாங்க. பட் இதில் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறத தாண்டி ஹீரோவோட அம்மா அப்பா அண்ட் ஃபேமிலி, இது ஓரியன்டாக இந்த படம் வந்து பயங்கரமாக மூவ் ஆகும். ஹீரோவுக்கு இந்த படம் தான் அவர் வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த படம் நடித்ததுக்கப்புறமா அவர் வாழ்க்கையே லிட்ரலி சேஞ்ச் ஆகி அவர் ஒரு பயங்கரமான ஸ்டார் ஆகிட்டார். ஸோ அவரோட கரியர் ஸ்டார்டிங்கில் வந்த படம்னு வச்சுக்கோங்களேன் இது. ஸோ இந்த படத்தில் ஹீரோவுக்கு அம்மா அம்மா பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அவ்வளோதான், இதுக்கு மேலாம் க்ளூ கொடுக்க முடியாது. இதுக்கு மேலே க்ளூ கொடுக்கணும்னா படம் பேர் தான் உங்களுக்கு சொல்லணும். அந்த அளவுக்கு க்ளூ கொடுத்து வச்சிருக்கேன் நான். என்ன படம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940 889-40. ஓகே, யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்றவங்க +971-43-59-55-25 இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ இந்த திரைப்படம் அஃப்கோர்ஸ் ஒரு தமிழ் படம் தான், கண்டுபிடிக்கிறவங்க கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஆல்சோ நாளைக்கு அகம் ஈவன் நடக்கவிருக்கு, டிக்கெட்ஸை இப்போவே நீங்கள் குயிக்காக புக் பண்ணுங்கள், platinumlist.ae விசிட் பண்ணுங்கள். ஸோ மியூசிக் லவ்வர்ஸ்க்கான ஒரு வித்தியாசமான கான்சர்ட் அண்ட் ஈவெண்ட் தான் அது. ஏன்னா கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகம் பேண்ட் நம்ம யுஏயில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவிருக்காங்க துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் September 26. இப்போவே platinumlist.ae விசிட் பண்ணுங்கள். அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்க. காலை வணக்கம். வாட் இஸ் யுவர் நேம் சார்? புரியல புரியல.
1: புல்லட் அசோக்.
0: புல்லட் அசோக், ஓகே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மட்டும் பேசி.
1: நல்லா
0: இருக்கு, நல்லா இருக்கு. என்ன படம் சொல்லுங்க?
1: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி.
0: அவ்வளவுதான், எந்த க்ளூவால நான் வந்து மாட்டிக்கிட்டேன்.
1: கேட்டுட்டு
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கொடுக்குறேன், அப்படியே அடுத்த படத்துக்கான க்ளூவையும் நான் எடுத்து தந்துடுறேன். சரியா?

0: வருமா?
1: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. Joy Alukas la unga favorite jewelry-ya verum 10% munpanam selathi ippave book panunga.
3: Ippave va. Hey, festive season ku da innum time irukke.
1: Exactly. Festive season la vara gold price hike la inde unga gold purchase-a protect panni best gold rate la jewelry vaanga ippave Joy Alukas la book panunga. Vilai kurendalum kurendha velike jewelry purchase panikalam. Melum indha offer in store matrum Joy Alukas in app la yum irukke. Udane visit panunga. Joy Alukas, offer valid until November 7.
4: Joy Alukas, world's favorite jeweler.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
7: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்

0: பிடிச்ச பாட்டை இப்ப நான் கொடுக்க போறேன். 889-40 கால் பண்ணுங்க. வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், முதல்ல எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இந்த பாட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. தல்ல போல வருமானது
0: எனக்கா
1: பாட்டு போட்டுருவேன்.
0: போட்டு விடுறேன். நீங்களே எப்ப எதனை பாட்டு கேக்குறீங்க? நீங்க டெய்லி கேட்டா நானே வந்து மத்தவங்களுக்கு வாய்ப்பு தரலாமா அப்படின்னு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிடுவேன். பட் நீங்களே எப்ப எதனை கேக்குறீங்கன்னா கொடுப்பேன். வணக்கம், வேற எங்க
2: பேசுறீங்க?
0: அஜ்மல் இருந்து ஷக்கீர். ஷஃபி, ஓகே ஷஃபி, உங்களுக்கு என்ன பாட்டு
2: வேணும்? எனக்கு வணக்கம் சென்னை, உன் கைகள் கோர்க்கை.
0: ஓகே, நான் போட்டுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டீங்களா?
2: ஆ, முடிஞ்சு மது.
0: முடிச்சா? சூப்பர் சூப்பர்.
2: வெயிட்டிங் ஃபார் லன்ச்.
0: ஹாப்பி வீக்கெண்ட்.
2: தேங்க் யூ ஸோ மச்.
0: ஓகே, பாய்
2: பாய் மது. டேக் கேர்.
0: டேக் கேர். ஓகே, இந்த ரெண்டு பாட்டி போட்டுட்டு அப்படியே நான் அடுத்த படத்துக்கான க்ளூவையும் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் என்ன படத்துனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதை தான் சொல்லுவோம். சாப்பேன் சாம் ஆண்டர்சன் படம் இந்த மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக தான் விடுப்பி. இந்த படத்தில் ஹீரோ இருப்பாருங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பா செய்த பாவங்களுக்காக ஹீரோ வந்து அதை சரி கட்டணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அவங்க அப்பா உண்மையிலே கெட்டவ கிடையாது, இந்த உலக அவரை கெட்டவன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இதுக்கு எல்லா க்ளூ சத்தியமாக கொடுக்க மாட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இப்பயும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ஒய்யா பாட்டு கேட்டு அதுக்கப்புறம் வணக்கம் சென்னை பாட்டு கேட்க போகிறோம். 89.4 தமிழ் ஃபேமிலி.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமாரின் பேச்சு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மோதல் போக்கின் காரணமாக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் விகிதாசார விகிதிகளின்படியும் CWMA உத்தரவின்படியும் கிடைக்க வேண்டிய நீரையும் திறக்காமல் உச்சநீதிமன்றத்தில் சவால் செய்வோம் என கர்நாடக முதலமைச்சர் கூறி காலம் தாழ்த்துவது ஏற்கவே முடியாத அநீதியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே சட்ட விதிகளையும் ஆணையத்தின் உத்தரவையும் மதித்து 15 நாட்களுக்கு நாள்தோறும் வினாடிக்கு 4000 கன அடி நீர் திறப்பதோடு நிலுவையில் உள்ள பற்றாக்குறையையும் உடனடியாக ஈடு செய்து காவிரியில் தமிழகத்துக்கான உரிய பங்கை கர்நாடக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு புதிய மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் எனப்படும் MDR கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பொதுமக்கள் கூடுதலாக 1 பைசா கூட செலுத்த வேண்டியதில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தனிநபர் முதல் தனிநபருக்கான அனைத்து யுபிஐ பரிவர்த்தனைகளும் தொடர்ந்தும் இலவசமாக இருக்கும். அதேபோன்று 2000 ரூபாய் வரையிலான வணிக பரிவர்த்தனைகளுக்கும் MDR கட்டணம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% MDR பொருந்தும் என்றும் இந்த கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கக் கூடாது என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே இன்று சந்திப்பு இடம்பெற்றது. கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அதிகாரி ராம் பாபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இச்சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. காசாவுக்காக 1 கோடிக்கும் மேற்பட்ட உணவு பொதிகளை தயாரிக்கும் அமீரகத்தின் மிகப்பெரிய மனிதாபிமான முயற்சிக்கு மறைந்த ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூமின் நினைவாக அகமது பின் ராஷித் மனிதாபிமான பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு சமூக நிகழ்ச்சி செப்டம்பர் 26 சனிக்கிழமை துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடைபெறுகிறது. இதில் தன்னார்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் மறைந்த ஷேக்கின் ஆதரவாளர்கள் பங்கேற்று காசாவில் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுக்காக உணவு உதவி பொட்டலங்களை தயாரிக்க உள்ளனர். காசா மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சி அமீரகத்தின் தொடர்ச்சியான மனிதாபிமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ஐநா பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்வைத்த குற்றச்சாட்டுகளை கத்தார் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக பொதுமக்களின் கருத்தை மாற்றும் பிரச்சாரத்தில் கத்தார் ஈடுபடுவதாக நெத்தன்யாகு குற்றஞ்சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி, இந்த குற்றச்சாட்டு இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் நடைபெறும் நடவடிக்கைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: UEFA நேஷன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற டென்மார்க் அணிக்கு எதிரான போட்டியில் நோர்வே 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. நோர்வே அணியின் பாப் 14வது நிமிடத்திலும் ஹாலண்ட் 18வது மற்றும் 74வது நிமிடத்திலும் அடுத்தடுத்து கோல்களை பதிவு செய்தனர். ஏர்லிங் ஹாலண்டின் 2 கோல்களுடன் நோர்வே அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டர் சிட்டி அணியின் நட்சத்திர வீரரான ஹாலண்ட் நோர்வேயின் வரலாற்று சிறப்புமிக்க உலகக்கோப்பை பயணத்தில் 7 கோல்களை பதிவு செய்திருந்தார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. உள்ளக பகுதிகளில் இன்று 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் துபாயிலும் 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். அல் ஃபுஜைரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் ராசல் கைமா துபாய் மற்றும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: துபாய் ஃபவுண்டைன் வந்து ரெசீவ் பண்ணியிருக்காங்க, பட் மார்னிங் பீரியட் இந்த மாதம் முடியிற வரைக்கும் ரெடியூஸ்ட் வால்யூமில் ஓடும் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ துபாய் ஃபவுண்டெயினில் காட்சிகள் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வால்யூம் மிக குறைவான ஒரு வால்யூமாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்டட் ப்ரெசன்டேஷனாக அடுத்த சில நாட்களுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: இது 89.4 தமிழ் FM ல மசாலா கேஃபே. நான் ஆர்ஜி முத்து பேசிட்டு இருக்கேன். சோ கோல்ட் ரேட் என்னங்கறத சொல்றேன்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: 24 கேரட் தங்கம் 513.75 திரஹம்சா இருக்கு, 22 கேரட் தங்கம் 475.75, 21 கேரட் தங்கம் 456 திரஹம்சா இருக்கு, 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 391 திரஹம்சா இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
2: பேக் டு பேக்
4: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே. உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல்

0: ஆதி சைத்ரா நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப் ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2 செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
1: டாடி நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சதே செப்டம்பர் 25.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஆர்ஜி முது பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, சோ இன்னைக்கு ஃப்ரைடே மதிய நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குறைவாக டிராஃபிக் இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். பட் அல்கேல் ரோட்ல அல்கூஸ் ஃபோர்த் பக்கத்தில் நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு, ஏன்னா அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஷேக் சைத் ரோட்லையுமே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஸ்கீம் போற வழியிலன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற எங்க நாதலமா ரோடு E311 டுவர்ட் சார்ஜா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவா இருக்கு, மத்தபடி டுவர்ட்ஸ் துபாயில வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கேக் வாக், நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்கா தான்
1: இருக்கு. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, Agam Band UAE-க்கு வராங்க. So, Agam Band, Harish Shivaramakrishnan அவர்களுடைய Agam Band. Carnatic music-யும் progressive metal music fusion-ஐயும் modern fusion-ஐயும் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் ஒரு பயங்கரமான ஒரு தெரப்பியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நாளைக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடக்கவிருக்கு. டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா இப்போவே platinumlist.ai விசிட் பண்ணுங்கள். அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. Stay tuned.
2: Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: இன்கமிங்
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
6: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams.

0: மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
4: brought to you by பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM.
5: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ அடுத்த படத்துக்கான க்ளூ நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 889940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், 800-8940. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு மிஷனில் இருப்பார். அது ஆக்சுவலாக என்னென்னா, வில்லன் கூடவே சேர்ந்து ஃப்ரெண்டு மாதிரி பயணம் பண்ணி அவரை வந்து பழிவாங்கிறதுக்காகவே தான் ஹீரோ கூடவே இருப்பார். கடைசியில் தான் சொல்லுவார், கேட்டால் அவங்க அப்பாவை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். என்ன படம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, வணக்கம், வேற எங்கேயும் பேசுகிறீங்க சொல்லுங்க.
6: வணக்கம்.
5: வணக்கம், உங்கள் பேர்?
6: சர்தார் படம்.
5: இல்லையே இல்லையே, நீங்க சொல்லுவீங்க, நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன். அதே மாதிரி சொன்னீங்க, பட் சர்தார் கிடையாது. என்ன படம் கண்டுபிடிச்சவங்க கால் பண்ணுங்க. நான் சில பட க்ளூலாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் கொடுத்தேன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் 0.01 செகண்ட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருங்க, அதனால் டெஃபினட்டாக நான் அதை கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, இப்போ நான் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்பும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் வந்து ஜென்ரலாக இப்போ ஊருக்கு எப்படி பணம் அனுப்புவீங்க கரெக்டாக, அதை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழி அனுப்பிட்டு போங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ என்ன ப்ரொமோஷன்ஸ் இருந்தாலும் அடிக்கடி நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்னங்கிறத நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓவர் 200,000 திர்ஹாம்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ரைஸஸ் வின் பண்ணலாம் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்பும்போது. மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ் ப்ளஸ் 100,000 திர்ஹாம்ஸ் கிராண்ட் ப்ரைஸ் வின் பண்ணலாம். 31 அக்டோபர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்போவே அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, ஆர் விசிட் எனி ஒன் ஆஃப் த அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் விச் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டு யூ.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தேர்தல் பணிகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கும் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை மதிக்காமல் மதுராந்தகம் தொகுதியில் பள்ளி மாணவர்களின் கைகளில் தாவிக்கா கொடிகளை திணித்து இடைத்தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் அவர்களை ஈடுபடுத்திய தாவிக்காவினரின் ஆணவம் கடும் கண்டனத்துக்குரியது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம் என்பது உங்களுக்கு தெரியாதா? முதல்வர் அவர்களே என்றும் அவர் வினவியுள்ளார். நீங்கள் மறைமுகமாக குழந்தைகளை குறிவைத்ததன் நீட்சிதான் இன்று உங்கள் கட்சிக்காரர்கள் அதே குழந்தைகளை நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் பதவி வெறிக்காக படிக்கும் பிள்ளைகளை இப்படி பரப்புரையாளர்களாக உபயோகப்படுத்துவது அருவருக்கத்தக்க அரசியல் உத்தி என்று அவர் இது தொடர்பான காணொளியொன்றையும் வெளியிட்டு பதிவிட்டுள்ளார். 2026-27 வாக்காளர் பட்டியலின் வழக்கமான வருடாந்த திருத்த பணிகள் தாமதமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையத்துக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்நடவடிக்கை தாமதமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மூலம் புதிதாக 18 வயதை எட்டியவர்கள் உள்ளிட்ட தகுதியான புதிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். வழக்கமாக மே ஜூன் மாதங்களில் தொடங்க வேண்டிய 2026-27 சிறப்பு சுருக்க திருத்தம் இன்னும் தொடங்கவில்லை என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனால் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் நடைமுறை மற்றும் ஜனவரி மாதத்துக்குள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் வழக்கமான கால அட்டவணை பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஹுவாசியாங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் இருநாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுவாக முன்னெடுத்துச் செல்வது குறித்து கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் உலகளாவிய சூழ்நிலைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. துபாயின் புதிய பகிரப்பட்ட குடியிருப்பு சட்டத்தின்படி குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட பகிர்வு குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் ஒப்பந்த காலம் முடிவதற்கு முன்பே வாடகை ஒப்பந்தத்தை நிறுத்தி முன்கூட்டியே செலுத்திய வாடகை தொகையை திரும்ப பெற கோரலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 2026 நான்காம் எண் சட்டத்தின்படி குத்தகைதாரர் ஒப்பந்த காலத்தில் எந்த நேரத்திலும் உரிமையாளருக்கு தேவையான முன் அறிவிப்பை வழங்கி ஒப்பந்தத்தை முடிக்கலாம். குறைந்தபட்சம் 30 நாட்கள் முன் அறிவிப்பு வழங்க வேண்டும். எனினும் ஒப்பந்தத்தில் 30 நாட்களுக்கும் அதிகமான கால அவகாசம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதுவே நடைமுறைக்கு வரும். உதாரணமாக 60 நாட்கள் முன் அறிவிப்பு வழங்க வேண்டும் என ஒப்பந்தத்தில் இருந்தால் அந்த 60 நாள் காலக்கெடுவையை குத்தகைதாரர் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: இந்தோனேஷியாவின் கலிமந்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயினால் உருவான புகை மூட்டம் காரணமாக கிட்டத்தட்ட 409 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த செப்டம்பர் 14 முதல் இதுவரையான காலப்பகுதியில் 409 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறைந்த பார்வை திறன் காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 409 விமானங்களில் 141 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டுள்ளன. 254 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு அல்லது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 14 விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற ஓமான் அணிக்கு எதிரான போட்டியில் ஹாங்காங் 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. குழு ஏயில் நடைபெறும் 4வது போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாள அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. முதலில் துடுப்பெடுத்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 102 ஓட்டங்களை பெற்றது. 103 என்ற வெற்றி இலக்கை நோக்கி நேபாள அணி பதிலடித்தாடி வருகிறது. குழு ஏயில் நாளை ஜப்பான் மற்றும் நேபாள அணிகள் மோதுகின்றன. இதேவேளை குழு பியில் மலேசியா மற்றும் ஓமன் அணிகள் நாளை பல பரீட்சை நடத்த உள்ளன. எதிர்வரும் 28ஆம் தேதி காலிறுதி ஆட்டங்கள் ஆரம்பமாகின்றன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அப்பா வந்து துரோகி, வில்லன் கூடவே ஹீரோ வந்து சேர்ற மாதிரி சேர்ந்து பழி வாங்குவாரு, ஹீரோயினையும் வந்து லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாரு, கடைசியில் அவங்க சேர்ந்துருவாங்க, பட் இருந்தாலும் ஹீரோயின் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கும். என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா 800-8940-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. இந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு கம்மி வரவேற்பை பெற்ற ஒரு படம், ஐயே அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். பட் சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிது, ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் கொண்ட ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யார் தெரியுமா? இதுக்கு மேலே நான் க்யூ கொடுக்கவே முடியாது. டைரக்டர் மிஸ்டர் பிரபுதேவா சார். என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, ஆர் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஸோ இது என்ன படம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு படமும் கூட. ஸோ இந்த படத்தை என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மூவி கேம் வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். ஏன்னா வீக்கெண்டோட ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு நம்ம வரப்போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? கேட்குதா? இல்லை கேட்கல. அடுத்து வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க கார்த்தி.
1: நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா?
0: தொடர்ந்து பேசுவோம். டிவியில இருந்து ஒரு பாட்டு வருது, ஸ்டே டியூன்.
2: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க, அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: நல்லாவே ஃப்ரீயா இருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை என்ற காரணத்தினால ஷார்ஜா துபாய் எங்கேயுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கன்ஜெஷனோ பிளாக்கேஜோ இல்ல. இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணி விட்டுறேன். Traffic update.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: Gold வந்து கொஞ்சம் அப்படி இப்படி முன்னுக்கும் பின்னுக்குமா போய் இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை Gold rate.
1: மார்னிங் கோல்டு ப்ரைஸ்க்கும் ஆஃப்டர்நூன் கோல்டு ப்ரைஸ்க்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை, அப்படியே தான் இருக்கு. 18 கேரட் தங்கம் 391 திரஹம்ஸ் ஆகும், 21 கேரட் தங்கம் 456, 22 கேரட் தங்கம் 475.75 அண்ட் 24 கேரட் தங்கம் 513.75 இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: தொடர்ந்து
4: புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams.

0: cool.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
3: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
5: Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: காசுல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயல் காசுல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆர்ஜே முது பேசிகிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நிறையா ஃப்ளைட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. யூஏலேருந்து போகக்கூடிய ஃப்ளைட்ஸ் நிறையா போய்கிட்டு இருக்கு. சில பல ஃப்ளைட்ஸ் கேன்சலும் செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எத்தியாட் ரயிலை பொறுத்த வரைக்கும் துபாய் மெட்ரோவோட லிங்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ அக்டோபர் மாதத்தை நெருங்கிட்டு இருக்கோம். இந்த அக்டோபர் மாதத்தில் யூஏயில் பெட்ரோல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ ஆவரேஜ் ஆயில் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேரலில் வந்து $100 தாண்டி போயிட்டுருக்கக்கூடிய காரணத்தினால கோல்டு வந்து குறையுது, ஆயில் ஏறுது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் உலகத்தில் இருக்குது. ஸோ ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆயில் வந்து 100 கீழே வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் காம் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக குறையும். செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரிமைண்டர் அப்படின்னா 20 fills கிட்டத்தட்ட ஏற்றுனாங்க இல்லையா செப்டம்பரில். சூப்பர் 98, ஸ்பெஷல் 95, இ ப்ளஸ் 91லாம் 3.8, 3.69, 3.61 பெர் லிட்டராக இருந்துச்சு. அக்டோபரில் இது இன்னும் ஏறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இன்னொரு நாலு நாள் வெயிட் பண்ணால் நமக்கு தெரியும்.
0: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Okay, நான் இங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் இதோட மண்டே வந்து உங்களை சந்திக்கிறேன் 11 மணிக்கு. ஹாப்பி வீக்கெண்ட். வீக்கெண்டை சேஃபாக ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பா என்ஜாய் பண்ண தவறவிடாதீங்க. சரியா, டேக் கேர், பை பை.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: கொள்கை முரண்பாடு காரணமாகவே அதிமுகவில் இருந்து விலகியதாக மரகதம் குமரவேல் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்த நிலையிலேயே அதிமுகவில் இருந்து விலகியதாக அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக இன்று முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரச்சாரத்தில் உரையாற்றிய அமைச்சர் என் ஆனந்த், 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது, 2026 தமிழ்நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது, அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் விஜய் என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எனப்படும் SIR தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் சில முடிவுகள் குறித்து எழுந்துள்ள சர்ச்சையின் பின்னணியில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையர்கள் பெரும்பான்மையாக ஈர்க்காத முடிவுகள் சட்டவிரோதமானவை என அறிவிக்க வேண்டும் என்றும் யானேஷ்குமார் உள்ளிட்ட சில அதிகாரிகளுக்கு எதிராக புகார் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: 2026 நவம்பர் 1 திகதி முதல் சில குறிப்பிட்ட செயற்பாடுகளின் போது செல்லுபடியாகும் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறை வரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி வங்கி அல்லது நிதி நிறுவனம் ஒன்றில் கணக்கு ஆரம்பிக்கும் போது, கட்டிட வரைபட அனுமதியை பெறும்போது, மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் போது மற்றும் மோட்டார் வாகன உரிமத்தை புதுப்பிக்கும் போது TIN இலக்கத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்படுகின்றது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் முழுவதும் கழிவு நீர் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் கழிவுகள் உள்ளிட்ட அபாயகரமான பொருட்களை அங்கீகரிக்கப்படாத இடங்களில் சட்டவிரோதமாக கொட்டியதாக 18 பேர் மீது துபாய் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நடவடிக்கை 2026 முதல் அரையாண்டில் மேற்கொள்ளப்பட்டது. துபாய் காவல்துறையின் குற்றப்புலனாய்வு துறையின் பொருளாதார குற்றப்பிரிவில் உள்ள சுற்றுச்சூழல் குற்றப்பிரிவு, துபாய் நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற ஆணையத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அபாயகரமான

0: அரையாண்டில் மீட்கொள்ளப்பட்டது. துபாய் காவல்துறையின் குற்றப்புலனாய்வு துறையின் பொருளாதார குற்றப்பிரிவில் உள்ள சுற்றுச்சூழல் குற்றப்பிரிவு துபாய் நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற ஆணையத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அபாயகரமான பொருள் இந்த திட்டப்பட ஜூன் மாதம் இருதரப்பும் எட்டிய புரிந்துணர்வின் அடிப்படையிலான நிபந்தனைகளை உள்ளடக்கியுள்ளதாக அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை தங்கள் அணியின் தற்போதைய திறனை மதிப்பிடுவதற்கான முக்கிய வாய்ப்பாக பார்க்கின்றேன் என மேற்கிந்திய தீவுகள் அணியின் தலைமை பயிற்சியாளர் டாரன் சாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் அணியின் பலம் மற்றும் மேம்படுத்த வேண்டிய பகுதிகளை அறிந்து கொள்ள இந்த தொடர் உதவும் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இந்திய மண்ணில் இருதரப்பு ஒருநாள் தொடரை வென்று சுமார் 20 ஆண்டுகளாக நீடிக்கும் காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மேற்கிந்திய தீவுகள் அணி முயற்சிக்கின்றது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் ஒருநாள் தொடர் அணியின் தற்போதைய நிலையை அறிந்து கொள்வதுடன் தொடரை வெல்லும் இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும் என்று டாரன் சாமி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான ஒருநாள் தொடர் எதிர்வரும் 27 ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது, ஆனா இன்னைக்கு மறுபடி கூடியிருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, வரும் நாட்கள்ல வெயில் அப்படியே குறைஞ்சு கொண்டே போயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் நடக்கும். சரி, ரகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கு சமூக வலைதளங்களை எடுத்துக்கிட்டா 1000 பிரச்சனைகள் பற்றி எல்லாருமே குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. 1000 பிரச்சனைனா பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் பத்தி குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களை ரொம்ப ஆரோக்கியமா பயன்படுத்துறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது சந்தோஷமான ஒரு விஷயம்தான். சமூக வலைதளம் அப்படிங்கும் போது அதை ஆரோக்கியமா எப்படி பயன்படுத்தலாம், இல்ல சும்மா நேரத்தை கழிக்கிறதுக்காக எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்கு. நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு, சரியா? சரி, நாம தொடர்ந்து பேசலாம். நேற்று இந்த ஈழம் பற்றி நாம பேசியிருந்தோம் இல்லையா? ஈழம் என்பதும் ஈழ வரலாறு என்பதும் இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியது இல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே சங்க இலக்கியங்களிடையே ஈழம் பற்றி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3000 என்ற ஒரு இலக்கியம் இருக்கு, அதுலயும் கூட ஈழம் பற்றிய ஒரு சின்ன குறிப்பு வருது. அது ஈழம் பற்றிய குறிப்பா இருக்காது, ஆனா ஈழம் என்ற இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுல கிள்ளி அரசன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்காரு. அவர் வந்து உறையூர் மக்களினுடைய தலைவனா இருக்காரு. அவர் வந்து போர் புரியும் போது அவருடைய யானை எந்த மாதிரியான பலம் படைத்தது அப்படின்னு புலவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த யானையினுடைய 4 கால்கள்ல ஒரு கால் வந்து கச்சியில வந்து இருக்காம். கச்சி என்பது ஒரு இடம். அடுத்து இன்னும் ஒரு கால் எங்க இருக்கு அப்படின்னா தன்னுஞ்சை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கால் ஈழத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு. இதுல உறையூர் முதலாவது, உறையூர், அடுத்து காஞ்சிபுரம், அடுத்து உஞ்சை அப்படிங்கிற ஒரு இடம், அது உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஈழம் ஆகிய 4 ஊர்கள்ல இந்த யானையினுடைய கால்கள் வந்து இருக்கு. கால்கள் வந்து வைக்கிற மாதிரி, அதாவது அத்தனை ஊர்களையும் அவன் வந்து கைப்பற்றி இருக்கான்ங்கிற ஒரு குறிப்பாக இது வருது. அல்லது இந்த யானையினுடைய பலம் எப்படி இருக்கு அதை சொல்றதுக்காக இந்த மாதிரியா ஒரு பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. கச்சி ஒரு கால் மிதியா, ஒரு காலால் தத்து நீர் தன்னுஞ்சை தான் மிதியா, பிச்சையும் ஈழம் ஒரு கால் மிதியா, வருமே நங் கோழியர் கோக்கிள்ளி களிர். இதுதான் அந்த பாட்டு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். முதல் பாடல் என்ன வருது அப்படின்னா 180 படத்துல இருந்து சந்திக்காத கண்களில். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இல்லையா? அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா சண்டை கோழி பாட்டு வருது, ஆயுத எழுத்து படத்துல இருந்து. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

அடுத்த ரெண்டு பாட்டு

0: சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடி ஆகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
7: Hey, file பண்ணிட்டல?
8: நீ ஃபைல் செய்சாவா?
7: போய் ஃபைல் கராது.
9: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
7: 2025 financial year உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 plus happy clients and Google ல 4.9 star rating ஓட இருக்கிற VAT consultant சூஸ் பண்ணுங்க.
10: FTA approved leading tax agency.
11: The VAT consultant, call or WhatsApp 0588520103.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

முற்காலத்துல இலங்கையில நாகர்கள் என்ற ஒரு இனம் இருந்திருக்கு. இவங்க இந்த நாக வழிபாட்டை வந்து பிரதானமா கொண்டிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஈழத்துல தமிழர்கள் பூர்வீக குடிகள் என்றதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் இது பார்க்கப்படுது. அவங்க இந்த நாகப்பாம்பை வழிபட்டதற்கான மிக தொன்மையான சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தென்னாசியால தொன்மையான பூர்வீக வழிபாடுகள்ல இந்த நாக வழிபாடு காணப்படுது. நாகத்தை குல மரபு தெய்வமா கொண்டிருந்த மக்கள் அங்க வாழ்ந்து வந்திருக்கிறது தான் அவங்களுடைய அந்த நாகர், அவங்களை நாகர் என்று அழைக்கிறதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கு என்றும் சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த நாகர்கள் வந்து ஈழத்தினுடைய ஆதிக்குடி அப்படின்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான ஆதாரமாக தான் இது பார்க்கப்படுது. இயக்கர்கள் மற்றும் நாகர்கள் ஈழத்தில் வந்து முற்காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அவங்களில் இருந்து தோன்றிய இனம்தான் இப்போ இருக்கக்கூடிய சிங்களவர்களா இருக்காங்க என்று சொல்லப்படுது. இந்த இயக்கர்களும் நாகர்களும் என்ன மொழி பேசியிருப்பாங்க என்ற கேள்விக்கு தமிழ் தான் பேசினாங்க என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரங்களை வரலாறுகளே நமக்கு வந்து எடுத்து காட்டுது இல்லையா. வரலாறு ஏன் படிக்கணும், வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஊர் உலகத்தினுடைய வரலாறு தெரியாட்டியும் பரவாயில்ல, தான் யாரு, என்னுடைய பூர்வீகம் என்ன, என்னுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத மட்டுமாவது மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து சிலம்பாட்டம் படத்துல இருந்து மச்சா மச்சா பாட்டு வருது, இளையராஜா இசையில. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இளகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: கேட்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம்பது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
2: This hour of ரகரம் is brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு ரெடியா? நான் வரேன், அப்புறம் ஆர்ஜி பிரியா வருவாங்க. அகம் ஈவெண்ட், அகம் மியூசிக்கல் பேண்டோட இசை நிகழ்ச்சி இங்கே துபாயில் நடக்க போகுது, வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். நாளைக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்து அதுக்கு தயாராகி இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு இசை கச்சேரியும் வந்து இந்த யூடியூப்பில் பார்த்து பார்த்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அருமையான பாடல்கள்லாம் அவங்க வந்து பாடியிருக்காங்க. எனவே அந்த ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக எல்லாரும் தயாராகி இருக்காங்க. குறிப்பாக கர்நாடிக் மியூசிக்கும் மாடர்ன் ஃபியூஷன் இசையும் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படியான பாடல்கள் நிறையவே வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய பாடல்கள் சினிமா படங்கள்லையும் வந்திருக்கு. அப்படியான பாடல்களை நேரில் பார்த்து ரசிக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது, இல்லையா? சரி, நீங்கள் இன்னும் டிக்கெட்ஸ் புக் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும்? PlatinumList.AE போயிட்டு இப்போவே டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணுங்கள். இந்த இவெண்ட்டுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு இணை அனுசரணை வழங்குறது நாங்கள் தான், 89.4 தமிழ் FM மற்றும் ஹோம் 92.2 FM. சரியா, நாளைக்கு பார்க்கலாம் ஈவெண்ட்டில். ரகணம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிகிட்ருக்கேன். இந்த நாகர் குலம் வந்து இலங்கையில் ஈழத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான இப்போ இருக்கக்கூடிய சான்றாக எதை நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. எதை சொல்லலாம் இலங்கையில் இந்த நாகர் குலம் என்று ஒன்று வாழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ நாக கோயில்களை வந்து நாம் சொல்லலாம். ஏன் சிங்களவர்கள் கூட நாக விகாரிகள் வந்து வச்சு வணங்குறாங்க இப்போ. எனவே இதெல்லாம் வந்து மிக சாதாரணமான உதாரணங்களாக நாம் வந்து மேலோட்டமாக சொல்லிவிட முடியும். இதை தாண்டி மிக ஆழமான எத்தனையோ உதாரணங்கள், சான்றுகள் வந்து இருக்கத்தான் செய்யுது. அது பற்றி நாம் வர்ற நாட்களில் தொடர்ந்து பேசலாம். மின்னலை படத்திலிருந்து வெண்மதி வெண்மதியே நில்லு பாட்டு வருது, ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
0: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு துட்டமிட்டுல பாட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடலாமா? அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் அல்லது 800-8940 என்ற எண்ணுக்கும் நீங்க அழைப்பெடுத்து சொல்லலாம். சரியா? வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும்?
1: வணக்கம்.
0: வேணு, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு 10:30 மணியிலிருந்து உனக்கு

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாட்டில் ஆபாச நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. திமுகவின் தலைவர் முதல் நிர்வாகிகள் வரை அவதூறாகவே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தான் திமுக என்றும் அவர் தெரிவித்தார். பாஜக உள்ளே வந்துவிடும் என்று எப்போது பார்த்தாலும் பூச்சாண்டி காட்டுகின்றார்கள் என்று தெரிவித்த அவர், டெல்லியில் உள்ள திமுகவுக்கு பெயர்தான் பாஜக, தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தான் திமுக என்று விமர்சித்தார். திமுக, பாஜக மற்றும் பலர் என அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைதான் என்றும் முதல்வர் தெரிவித்தார். மதுராந்தகம் இடைத்தேர்தலுக்காக மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் இதனை தெரிவித்தார். மக்களுக்கு நன்மை செய்யவே கடன் வாங்குகின்றோம், கொள்ளையடிப்பதற்காக அல்ல என்றும் கூறினார். அரசியலுக்கு வருவதற்கு முன் வந்ததற்கு பின் உங்கள் சொத்து கணக்கை காட்ட முடியுமா என்றும் அவர் திமுகவுக்கு சவால் விடுத்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: வாக்காளர் பட்டியல் தொடர்பாக இன்று குவாஹத்தியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அசாம் காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகோய் மற்றும் அக்கட்சியின் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாடு முழுவதும் காங்கிரஸ் நடத்திய போராட்டங்களின் ஒரு பகுதியாக இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தலைவர்களின் கைதுடன் போராட்டம் முடிந்தது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை புத்த சாசனம் சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளர் கமல் பண்டாரதி சாநாயக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவான லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பானதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்த சாசன அமைச்சுக்காக தகமி நிவாகன என்ற தலைப்பிலான புத்தகங்களை அச்சிடும் போது நிர்ணயிக்கப்பட்ட கொள்முதல் நடைமுறைகளை மீறி செயற்பட்டதாக சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: ஈரான் போருக்கு தற்காலிக தீர்வு அல்ல, நீடித்த அமைதியே தேவை என ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் எந்த ஒரு சமரசமும் மீண்டும் மோதல் வெடிப்பதற்கு முன் ஏற்படும் தற்காலிக இடைநிறுத்தமாக இல்லாமல் நீடித்த அமைதியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வாஷிங்டனை உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகளுடன் இணைந்து ஈரானுடன் அதன் வளைகுடா அண்டை நாடுகளும் நேரடியாகவும் பொருத்தமான முறையிலும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அன்வர் கர்காஷ் வலியுறுத்தினார். துருக்கியின் தலைமை படைத்தளபதி ஜெனரல் செல்சுக் மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானின் தனது பதவி நிலை அதிகாரிகளை சந்திப்பதற்காக சவுதி அரேபியாவுக்கு செல்ல உள்ளதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ரியாதுக்கு ஆதரவளிப்பதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க மூன்று நாடுகளின் படைத்தளபதிகளும் அவசர கூட்டம் நடத்த உள்ளதாக சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் முன்னதாக தெரிவித்திருந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான கிரிக்கெட் தொடரில் இன்று குழு ஏ யில் நடைபெற்ற நான்காவது போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி நேபாள அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியடையது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய ஆப்கான் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 102 ஓட்டங்களை பெற்றது. 103 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய நேபாள அணி 17.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 103 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியடையது. குழு பி யில் இன்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் ஓமான் அணியை வீழ்த்தி ஹாங்காங் அணி 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியட்டியது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. லீவாவில் இன்று அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் புஜிராவில் முறையே 38 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
5: Stay tuned.

0: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
2: We'll be back after a short commercial break.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். ஜெயம் பிராண்ட் ஏசிடா, ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய், 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா. ஹாரர், ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஆ. த்ரில்லர், ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
9: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
10: You are back.
2: 1 hour of non-stop Raja hits.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.
3: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் DIPயை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
1: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா.

0: மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே டீடைல்ஸ் கால் 0564154242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax complaints and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஜெம் கிரனைட்ஸ் உரிமையாளர் வீரமணி மீதான பாலியல் வழக்கை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சர்கள் திமுகவினருக்கு அறிவுறுத்தும்படி இருதரப்பு வழக்கறிஞர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேவேளை ஜெம் வீரமணி மீதான வழக்கில் தொடர்புடைய காணொளிகளை வெளியிட ஊடக

0: ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜிம் வீரமணி வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் காணொலியை வெளியிட்டு ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையைச் சேர்ந்த துளிர் அறக்கட்டளை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: சூரிச் விமான நிலையத்தில் இருந்து டெல்லி செல்லவிருந்த ஏர் இண்டியா விமானத்தின் துணை விமானி புறப்படுவதற்கு முன் நடத்தப்பட்ட மதுபான பரிசோதனையில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். செப்டம்பர் 6 நடந்த இந்த சம்பவத்தில் அவர் விமானத்தில் இருந்து உடனடியாக நீக்கப்பட்டார். முதற்கட்ட பரிசோதனையில் விதிமுறைகளை மீறிய அளவு மதுபானம் இருந்ததாக கண்டறியப்பட்ட நிலையில் சூரிச்சிலேயே 2 பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் இறுதி மருத்துவ அறிக்கை மற்றும் விசாரணை முடியும் வரை அவர் பணி இடைநீக்கத்தில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: லஞ்சம் வழங்கிய சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் மனைவி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணிகள் முன்வைத்த காரணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். லெபனான் பிரதமர் டாக்டர் நவாப் சலாமை ஐக்கிய அரப் அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் சந்தித்து பேசினார். நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபையின் 81 அமர்வின் இடையே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது அமீரகம் லெபனான் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த அமீரகம் உறுதி பூண்டுள்ளதாக ஷேக் அப்துல்லா தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் தொடர்பான பதற்றத்தை தணிப்பது மற்றும் பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்குவது குறித்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானுடன் கத்தார் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கத்தார் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81 அமர்வுக்கிடையே இரு தலைவர்களும் சந்தித்து பேசினர். பிராந்திய நிலவரம், பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைத்து பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான தூதரக முயற்சிகளை கத்தார் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வீரர்களின் சம்பளத்தில் 25% குறைக்கப்பட உள்ளது. நிதி வளர்ச்சி மற்றும் போட்டி திறன் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் தெரிவித்துள்ளது. இதன்படி சர்வதேச வீரர்களுக்கான 12 ஒப்பந்தங்கள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும். ஆனால் உள்நாட்டு வீரர்களுக்கான ரீடெய்னர் ஒப்பந்த காலம் 12 இருந்து 7 குறைக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982.

Star of the month. Star of the month. Singer Hariharan. The evening Kharak. The evening Kharak. Traffic la maatna unna time pass panna vekkatta. Gada gadana chai nu kulichu onne vai panni kaatta. The evening Kharak. வாழ்க்கையில் வந்து ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான். ஆமாம், ஒருத்தன் காலையில் அலாரம் எத்தனை நேரம் அடித்தாலும் எவ்வளோ வாட்டி அடித்தாலும் தூங்குறவன், இன்னொருத்தன் வாழ்க்கை எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு. வித் தட் கோட், அடுத்த 4 மணி நேரத்தை நான் ஸ்டாப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போக நீங்கள் தயாரா? நீங்கள் தயார். ஆளுநாள் அழகராஜா படத்தில் வந்து இசை மடையில் நினைய தயாரா அப்படி கேட்பாங்களே, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த மாதிரி ஃபீல் ஆனாலும் பரவாயில்ல. This is the evening color.

0: ஹாய் வணக்கம், என் அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அம்மீரகமே. செப்டம்பர் 25ஆம் தேதி பிரதிதிங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம 4:12:15 89.4 தமிழ் எஃப்எம்ல தம்பி வந்து வலதுகால எடுத்து உள்ள வச்சு மைக்க ஆன் பண்ணி வாயை ஓபன் பண்ணிருக்கேன். அண்ட் மை நேம் இஸ் ஜான்சி. சாயங்காலம் ஒரு சம்பவம் ஆச்சு. என்ன வந்து, புஜ்மான் மாலுக்கு நான் போயிருக்கேன், நான் என்னோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு வந்து இன்ஃப்ளூயன்சர் தான். அப்புறம் நாங்கள் வந்து சும்மா என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவனுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு வேண்டி போனோம். நான், இன்னொரு ஃப்ரெண்டு மொத்தமாக 3 பேர். ஸோ நானும் அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ்லாம் போடுவோமா. ஸோ நம்மளை தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்கன்னா கை காட்டிக்கு போவாங்க, பக்கத்தில் வந்து பேசுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா இருக்கீங்களா, நான் ரேடியோவில் ஷோ கேட்பேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நேத்திக்கு வந்து ஒரு கண்ணாடி கடைக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு கப்புள், ஓகேவா, அவங்க அந்த அவர் அந்த இன்னொருத்தர் அந்த ஹஸ்பண்ட் வந்து அவர் ஏதோ பில் போட்டுட்ருக்காரு, கண்டுக்கல. அந்த ஒய்ஃப் இருக்காங்களே, ஆமாம், அவங்க மட்டும் என்னையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டே இருந்தாங்க, சிரிக்கிறாங்க. ஓகே, ரைட், ஆ சரி, நான் நினச்சேன் சரி நம்மளை தெரிஞ்சிருக்கும் போல, சரி பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு நானும் சிரிச்சுட்டு அப்படி விட்டேன். அதுக்கப்புறம் கிளம்புறப்போ போயிட்டு நாங்கள் அந்த கடையில் தான் இருக்கோம், அவங்க அந்த பொருள் வாங்கிட்டாங்க அந்த கடையில், போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, கேட்டால் தப்பு நினச்சிக்க மாட்டிங்களா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போடுவீங்களே, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, பட் நீங்கள் தான் இது அப்படின்னு என்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம். அப்போ என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னால் ஆமாங்க அப்படின்னா, அவளும் அவளும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் தான், அவளுக்கும் ஒரு 400,000-500,000 கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கும் சொன்னால் தெரியும் யார் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்காகலாம் சொல்ல மாட்டேன். பட் கேட்டதுக்கப்புறம் இல்லை, பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் நின்றுட்டு பட்டுன்னு அவர் அப்போ தான் பாதி கான்வர்சேஷனில் தான் எங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, உண்மையாகவே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸரா, உண்மையாகவே உங்களுக்கு இத்தனை ஃபாலோவர் இருக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஆமாங்க, இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என்னன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா. இப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க ஆமாங்க அவங்க தான் அப்படின்னா, அவர் நின்று அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து 5 நிமிஷம் பேசி அவர் கடைசி வரைக்கும் அதே கோமாலா மாட்டின மாதிரி அதையே வந்து கேட்குறாரு, உண்மையாகவே நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸரா, உண்மையாகவே நீங்கள் ரேடியோ பிரசன்டரா, நீங்கள் பிக் பாஸில் வந்தேன்னு எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, உண்மையாகவே வந்தீங்களா அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு ஒரு வரி ஒரு ஆக்வர்ட் கான்வர்சேஷனாக அது இருந்துச்சு. பட் ஓகே, எனக்கு வந்து பயங்கர உள்ளுக்குள்ளே லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. பாரு, ஒரு ப்ராப்ளி வந்து ஒரு இவ்வளோ தூரம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற, இல்லாட்டினா வந்து ஒரு ஒரு 4 பேருக்கு தெரிகிற இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி சாதாரணமாக கடைக்கு வர மாட்டாங்க, பொருள் வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் அவர் நினச்சிட்டு இருந்துருவார் போல். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, சாதாரணமாக ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு ஒரு செருப்பை போட்டுட்டு நம்ம ஜாலியாக எங்கே வேணால் போவோம் வருவோம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அப்படி இருப்பாங்க தானே. ஸோ எனக்கு அதுதான் புரிஞ்சுது. ஸோ ப்ராப்ளி வந்து அவங்களாம் வந்தால் வந்து அப்படி பெரிய காரில் வந்து இறங்குவாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் போட்டு இறங்க அப்படியும் இருக்குது. ஆனால் அது எல்லாருமே பண்ணலாம் கரெக்டாக, சாதாரணமாக இந்த மாதிரி மாலுக்கும் போகலாம். இதுதான் ரியல் லைஃப், இன் ரியல் லைஃப் நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பேன் சரியா, இந்த என் ஆஃபீஸ்லேருந்து புர்ஜ்மானுக்கு அப்படி நடந்து போயிட்டுருப்பேன், நான் வண்டி நிறுத்திட்டு நம்ம நடந்து போயிட்டுருப்பேன். ஒருத்தர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் தானே அப்படின்னு, நான் தான் ஓகே, என்ன நீங்கள் வந்து அப்படியே ரேஞ்ச் ரோவரில் போவீங்க, அப்படியே இறங்குவீங்க, வண்டியை வேலையை கொடுப்பீங்க, அப்படிலாம் நான் நினச்சிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா ரோட்டில் சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ரோட்டில் சாதாரணமாக நடந்து போகக்கூடாதான், நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் பெரும்பாலும் சாதாரணமாக இப்படி ரோட்டில் நடந்து போகிறது இப்படி இருப்பாங்க, இப்படி தான் இருக்கும் சரியா. ஸோ இட்ஸ் லைக் இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, ஹாலிவுட்லலாம் வந்து எப்படின்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு படங்களோ இல்லை ப்ரொமோஷனோலாம் இல்லாதப்போ சாதாரண லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னா, சும்மா காஃபி ஷாப் போவாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க, 4 பேர் பார்த்தா பேசிட்டு போவாங்க, அவ்வளோதான். அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. யூ அண்ட் மீ, வி ஆர் ஆல் லிவிங் இன் அ நார்மல் என்வாயன்மெண்ட். என்னாச்சு, என்ன எல்லாம் கிளம்பி வந்திருக்கீங்க இன்றைக்கி ஆஃபீஸ்க்குள்ளே? சரி ஓகே, எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஏதோ பெருசாக சம்பவம் ஒன்று நடக்க போகுது, எல்லா ஜாக்ஸும் வந்திருக்காங்க. நிவேதா இங்கே வாமா, இங்கே அங்கே அந்த மைக்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லு, நல்லா இருக்கியா?
1: நல்லா.
0: நம்ம ரெண்டு பேரும் இந்த ஷோவில் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல,
1: இன்னைக்கு தான் பேச போகிறோமா?
0: இன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குறேன் எனக்கு. சரி, என்னமோ
1: எக்கனாமிக்கு
0: வருது. அப்படியே சைக்கிள் ஏறி அப்படியே ஊருக்குள்ளே போய் பழைய நினைவுகளை அசைப்படுற சேரனா இன்றைக்கி நான் வந்து மாறப்போகிறேன். இப்படி 2 பாட்டு கேட்டு முடியுங்க. வி வில் பி பேக். நம்ம ப்ராவோ யூரோசனி 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பசங்கள்லாம் கூட்டமாக கிளம்பி வர்றதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
2: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance ah pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: தேங்க்ஸ் பா. தமிழ் தமிழ் தமிழ் 89.4 கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
0: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம். டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
5: We'll be back after a short commercial break.
6: TNCT Global-இன் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. Just monthly 1500 dirhams EMI-ல. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI-ய உங்க ரெண்டலே பாத்துக்கோ.
0: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM to 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. 4 BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI-ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
7: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 dirhamsக்கு மேல கோல்ட் வாங்கினா என்ன விலை படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். என்ன விலை? GCC ரிலீஸ் பை அல்தவசூல், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: evening, Karak. வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே. அதாவது இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி, இந்த இப்போ எத்தனை பேர் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டால் தான் வந்து, ஏ நான் மட்டும்தாங்க பண்ணலை எங்கள் ஆஃபீஸ்லேயே, என் ஒர்க் பிளேஸ்லேயே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இப்போ வந்து டேட்டா சென்டர்ஸ்னு நான் ஒன்று தேவைப்படும், சரியா? அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கூலிங்கான ஒரு இடத்துல தான் இருக்க வேண்டியிருக்கும். ஓகே, சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஷார்ட்டாக சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், க்ளாட் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீ நம்ம வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஆப்பு, வெப்சைட்டு எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்துருச்சு. ஏஐ இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவும் ஏஐ வந்து இப்போ தான் தலை தூக்குது, எல்கேஜி ஸ்டேஜில் இருக்குது. இன்னொரு இங்கேருந்து ஒரு 10 வருஷம், இங்கேருந்து 20 வருஷத்தை யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த 80s ட்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடியில் பயங்கர பாப்புலராக இருந்தது, நான் கூட போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு என்னென்னா நிறைய மெசேஜ் வந்தது, ப்ரோ தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ, தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோன்னு 2-3 கமெண்ட் வந்தது, டிஎம்மில் மெசேஜும் வந்தது. எனக்கு இது புரியலை. ஓகேவா, இது என்ன சாட் ஜிபிடிக்கும் தண்ணிக்கு என்னடா சம்பந்தம்? ப்ரோ நீங்கள் 1 லிட்டர் தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு எனக்கு இது புரிய சத்தியமாகவே புரியல. நேற்றுக்கு எதேச்சியாக வந்து ஏதோ இன்ஸ்டாகிராம் சாரி யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, எனக்கு நிறைய விஷயம் அப்போ தான் ஓப்பனாக தெரிய ஆரம்பிச்சிது. சி, அதாவது ஜென்ரலாக சாட் ஜிபிடிக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகிறதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் தெரிலன்னா ஆக்சுவலாக அப்படி ஒரு மேட்டர் இருக்குது, நல்லா தெரிஞ்சுங்க, சரியா? இப்போ இது இந்த சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ், மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாத்துக்குமே வந்து டேட்டா சென்டர்ஸ்னு இருக்கும், கரெக்டாக? இப்போ ஜென்ரலாக வந்து சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எனக்கு இப்படி மாற்றி கொடு, எனக்கு இந்த மாதிரி ஒரு 80s மாதிரி மாற்றி கொடுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புர்ஜ்மான் முன்னாடி நிற்கிறீங்க, சரியா? ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கீங்க, மீசை வச்சுருக்கீங்க, கட்டை மீசை வச்சுருக்கீங்க, சாதாரணமாக நிற்கிறீங்க. எனக்கு இது 80s மாதிரி மாற்றி கொடு. பின்னாடி வந்து பேக்ட்ராப்பில் 80s டைமில் வந்த காரு, போர்டு, ஆட்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, கரெக்டாக? ஸோ இப்போ ஜென்ரலாக என்ன ஆகுனா, பல வருஷமாக வந்து இந்த சாட் ஜிபிடியோ இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து இத்தனை வருஷத்தில் 80s டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் காருன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, 80s டைமில் இருக்கிற காருன்னு கொடுத்தீங்கன்னா, சாட் ஜிபிடியோடைய மெயின் சர்வரில் வந்து நிறைய அந்த காலத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ், ஆனிமல்ஸ், அதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த டைமில் மீசை தாடி எப்படி வச்சுருந்தாங்க, ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணியிருந்தாங்கங்கிற எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோவை, நீங்கள் போடுற அந்த சாதாரண ஃபோட்டோவை, அதை சின்ன சின்ன சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக பிரித்து சம்மந்தப்பட்ட அந்த இமேஜோட சரியா இல்லையா அப்படின்னு பல நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா இட் கிவ்ஸ் யூ த ஜெனரேட்டட் பிக்சர், கரெக்டாக? ஸோ நல்லா நான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சாட் ஜிபிடி ஆர் எனி ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுல ஜெனரேட் தான் பண்ணி கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ ஜெனரேட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஆனாச்சு எனக்கு வந்து சிஎக்கா 2 பேக்கெட், அதுக்கப்புறம் தேன் முட்டாய் 3 பேக்கெட் இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா, அண்ணாச்சு என்ன பண்ணுவார்னா, எதெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அதை தேடுவார், தேடி கரெக்டாக நீங்கள் கேட்டது மாதிரி கொடுப்பார், கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து அண்ணாச்சி தான் டேட்டா சென்டர், நீங்கள் கேட்குற ப்ராம்ப்ட் தான் நீங்கள் கேட்குற பொருள் அப்படி வச்சுக்கலாம், இவ்வளோ தான் சிம்பிள். இதுக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சாம் ஆல்ட்மன் இருக்கார்ல, இப்போ ஜென்ரலாகவே வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து எப்படின்னா 24/7 ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால அதை கூல் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்கும், சரியா? இப்போ ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனி போகிறீங்க, இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து சர்வர் ரூம் இருக்குது, எல்லா சர்வர் ரூமுமே சில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா அந்த சர்வர் ரூம் வந்து 24/7 ஓடிட்டே இருக்கிறதுனால மெஷின்ஸ் ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா மிஷின் ஹீட் ஆகும், அப்புறம் ஒரு பாயிண்டில் நின்றுடும், மிஷின் நின்றுச்சு, சர்வர் நின்றுச்சுன்னா மொத்தமும் காலி. அதனால் அதை ரொம்ப சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏர் கூலிங் மெத்தட், சில்டு வாட்டர் கூலிங் மெத்தட், எவாப்பரேட்டிவ் மெத்தட், டிரெக்ட் டு சிப் லிக்விட் கூலிங் மெத்தட், இமர்ஷன் கூலிங் மெத்தடுன்னு நிறைய இருக்குது, ஓகேவா? அதாவது ஜென்ரலாக எப்படின்னா, இப்போ தண்ணி சால்ட் வாட்டருக்குள்ளேயே, ஐ மீன் கடலுக்கு அடியிலேயே நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது, ஒரு சில டேட்டா மெஷின்ஸை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இமர்ஜிவாக பல மெத்தட்ஸில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் சாட் ஜிபிடியில் ஒரு குவெரி ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ வாட்டர் செலவாகும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆவரேஜாக ஒரு சாட் ஜிபிடி குவெரி வந்து இட் யூசஸ் 0.00085 gallons ஆஃப் வாட்டரும். இப்போ நான் சாட் ஜிபிடியில் தான் இது எடுக்கிறேனே இந்த டேட்டாவே, விச் இஸ் 0.32 ml அப்படின்னா வந்து ஒரு டீஸ்பூனில் 1/15th ஆஃப் அ டீஸ்பூன், ஒரு டீஸ்பூனில் இத்தனூண்டு துளி தண்ணி, அவ்வளோ தூரம் அந்த இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு குவெரி கொடுக்குறோமா, அது அங்கே போகுதா டேட்டா சென்டருக்கு, நம்ம கேட்குற மாதிரி ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை ஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு செலவாகிற தண்ணிங்கிறது ஒரு குவெரிக்கு 1/15th ஆஃப் அ டீஸ்பூன், ஓகே? ஸோ அப்படின்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக 300 குவெரி கொடுக்குறான், 300 வாட்டி சாட் ஜிபிடியை வேலை செய்ய வைக்கிறான் அப்படின்னா அப்போ 1 லிட்டர் தண்ணி செலவாகுமா? சரி, இதுதான் கணக்கு. இப்போ இதனால் நம்மளால் சாட் ஜிபிடியோ இல்லை ஏஐ பிளாட்ஃபார்மோ யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி மெயில் ஒரு கிராமட்டிக்கல் எரர்லேருந்து சாதாரணமாக ஒரு லீவ் லெட்டர் டைப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏஐயில் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கே தோணணும், நமக்கே கரெக்ட் தான், கரெக்டாக தான் இருக்கும் போலையேன்னு நினச்சா கூட ஒரு வாட்டி கரெக்டாக இல்லையா கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சரி பார்த்துக்கிறோம். சரியா, திஸ் வார் இட் இஸ். இதுதான் வந்து சாட் ஜிபிடிக்கும் இமேஜ் ஜெனரேஷனுக்கும் தண்ணி செலவாகிறதுக்கு உண்ட கனெக்ஷன். இதுதான் வந்து நேற்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் தி ஹவர்ல ஜெயிலர் 2 இருந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது. திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT Global இன் பிக் வில்லா சேல்ல மந்த்லி EMI வெறும் 1500 திர்ஹாம்ஸ்ல 4 BHK வில்லாஸ் பெற்றிடுங்கள். மீட் தி டீம் ஆன் சண்டே அட் அல் ஹயத் ஹோட்டல் ஷார்ஜா. கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: cuore.
1: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back after a short commercial break.
2: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
5: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
2: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல, ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வெல்கம் பேக். ஓகே, ஸோ ஒன் சன் ஒன் மூன் வந்துருச்சு போலையே பாட்டு. முந்தானே தான் வந்து ஜெயிலர் டூவில் அந்த பாட்டுக்கு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பயங்கரமாக இருக்குது, ஒரு மாதிரி, அதாவது அவ்வளோ அடி இல்லாத ஆனால் மாசான ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி. நிறைய ட்ரேக்கோட சாங்லாம் கேட்பார் போல் அனிருத். அவர் எது யூஎஸில் நடந்த கான்சர்ட்டில் கூட ஹீ சாங் அ சாங் ஆஃப் ட்ரேக். ட்ரேக்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார்ல. சரி ஓகே, எது எப்படியோ உங்களுக்கு வந்து தலைவர் சாங் ஆஃப் யாரெல்லாம் அந்த பாட்டு புதுசாக இறங்கும், இப்போவே போட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் கரெக்டான டைம் பார்த்து போடுவோம் அப்படின்னு நம்ம பசங்க விரும்புகிறாங்க. நானும் அதை தான் விரும்புகிறேன். எனிவேஸ், வெல்கம் பேக். இப்போ உங்களுக்கு எதாவது பாட்டு வேணும் அப்படின்னா படபடனு தம்பி ஃபோன் அடிப்பீங்களா, தம்பி எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்பீங்களா? என்ன ஓகேவா, எங்கே எங்கே எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள். ஹலோ,
1: குட் ஈவினிங் ப்ரோ.
0: குட் ஈவினிங் ப்ரோ.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். ஐயோ, நீங்களா?
1: அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு குரல் எல்லாம் மாறி போச்சு, பேச முடியலன்ட்டியே.
0: ஐயோ அம்மாண்ண, போன வாரம் இந்நேரம் வீட்டுல படுத்துட்டு இருந்தேன்,
1: ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு.
0: அடுத்த வருஷம் ஓகே கன்ஃபார்ம். அடுத்த வருஷம் நீங்கதான், உங்களுக்கு தான் முத பத்திரிக்கை. உங்களுக்கு
1: நினைச்சதே,
0: நீங்க நினைச்சதே எனக்கு சந்தோஷம் தான்.
1: இப்ப
0: பாத்தீங்களா, கரெக்டான டைமுக்கு லைன் உங்களுக்கு கிடைக்குமே எப்பவுமே. நீங்க நேர்ல வாங்க, அப்புறம் எல்லாம் பண்ணலாம். சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லிட்டு போங்க.
1: உங்க விருப்பத்துக்கு எந்த பாட்டு வேணும்
0: உங்களுக்கு, யாரு பிடிக்கும், யாரு பிடிக்கும், யாரு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க. நிறைய பேர் எனக்கு வந்து ரேடியோலயும் ஞாபகத்துல இருக்கு, வாய்ஸ் கேட்டாலே தெரிஞ்சிடும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் உங்களை மீட்டே பண்ணிருக்க மாட்டேன், ஆனா எப்படியோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு பாண்டிங் இருக்கு. இந்த மாதிரி இவர் வந்து 5 வருஷமா போன் அடிச்சு, எப்ப கல்யாணம், பொண்ணு பாத்தியா இல்லையா, என்ன நீ பல்ல கல்யாணமே பண்ண மாட்டேங்கிற, அவ்வளவு உரிமையா கேப்பா அப்படி. ஸோ எனிவேஸ், எவ்வளோ உரிமை இருந்து என்ன பிரயோஜனம், நான் இப்போதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் போல, பரவாயில்ல நல்லாதான் இருக்கும் போல லைஃப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து அதுதான், அடுத்த வருஷம் எல்லாம் நடக்கும். அடுத்த வருஷம் சந்தோஷமாக தம்பி வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆகிடுவானா, அது வரைக்கும் நான் ஜாலியாக இருந்துக்கிறேன். ஓகே, கோல்டன் சாங் ஆஃப் தியரில் யூ ஹேவ் அ சாங் ஃப்ரம் அஞ்சலி.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
2: ஆமாங்க.
1: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
2: ஆமாங்க.
1: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
2: ஆமாங்க.
1: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
5: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: யூஏ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்டோட கிடைச்சா ஓகே.
4: Wow. 9th anniversary special offer. 27 September, Sunday, IDS Building, opposite to Burjman, Dubai. Propshell team, 9 a.m. to 9 p.m. For appointments, call 056-415-4242.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
1: Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI வெறும் 1500 dirhams ல 4BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: கோவையைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 இந்து முன்னணி தலைமுறை நிர்வாகி சசிகுமார் கொலை செய்யப்பட்டார். சதாம் உசைன், சுபேர், முபாரக், ரஃபீக், அல்ஹாசன் ஆகிய 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து பூவிருந்தவல்லி NIA நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: உத்தரப்பிரதேசத்தை முதலீடுகளை ஈர்க்கும் மையமாக யோகி அரசு மாற்றியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மாஃபியாக்களின் பிடியில் இருந்த உத்தரப்பிரதேசத்தை முதலீடுகளை ஈர்க்கும் மையமாக யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு மாற்றியுள்ளது என்று அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமித்ஷா, ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசம் மாஃபியாக்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 2017 பாஜக இங்கு ஆட்சியை அமைத்தது. யோகி ஆதித்யநாத் முதல்வராக பொறுப்பேற்றார். யோகி அரசு மாநிலம் முழுவதும் மாஃபியாக்களை வெற்றிகரமாக ஒழித்துள்ளது. இது முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்கியுள்ளது என்று அமித்ஷா தெரிவித்தாா்.

0: செய்திகள். வனஸ்பதி தேசிய வேலை திட்டத்துக்கு இணையாக மேலும் 20 காடுகள் நாளை பாதுகாக்கப்படும் வனப்பகுதிகளாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வேலை திட்டம் சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தாமிக்க பட்டபெந்திகே தலைமையில் நுவரெலியா சந்தத்தன்ன வனக்கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதன்படி நுவரெலியா, கேகாலை, அம்பாறை, பதுளை, வவுனியா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள 20 காடுகள் வர்த்தமானி மூலம் பாதுகாக்கப்படும் வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளன. அவற்றின் மொத்த நிலப்பரப்பு சுமார் 9538 ஹெக்டேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பத்தை உருவாக்குதல், அதற்கான முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் பயன்பாட்டை அதிகரித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட புதிய உலகளாவிய குறியீட்டில் அபுதாபி, மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் முதலிடத்தையும் உலக அளவில் 11வது இடத்தையும் பிடித்துள்ளது. தி அப்சர்வர் வெளியிட்ட முதல் AI சிட்டிஸ் இண்டெக்ஸ் தரவரிசையில் உலகம் முழுவதும் 57 நகரங்கள் 50 குறியீடுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டுள்ளன. இதில் துபாய் 14வது இடத்தை பிடித்துள்ளது. அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய இரு அமீரக நகரங்களும் டொராண்டோ, டெலவீவ், பாஸ்டன் போன்ற பாரம்பரிய தொழில்நுட்ப மையங்களை விட முன்னிலையில் உள்ளன. ஈரான், காசா உள்ளிட்ட மத்திய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வலுவாக நியாயப்படுத்தி பேசினார். நியூயார்க்கில் அவர் உரையாற்ற மேடை ஏறிய போது எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பிரதிநிதிகள் அரங்கில் இருந்து வெளியேறினர். இதற்கு பதிலளித்த நெத்தன்யாகு இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு வேறு வழியில்லை என்று நெத்தன்யாகு கூறினார். மேலும் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகின்றது என்ற குற்றச்சாட்டையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு நிராகரித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மற்றொரு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதேவேளை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் போல் வால்ட் போட்டியில் தமிழக வீராங்கனை பரணிகா இளங்கோவன் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுத் தொடரின் போல் வால்ட் போட்டியில் முதன்முறையாக பதக்கம் வென்றுள்ளது இந்தியா.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. லீவாவில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 38 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: சூப்பர் ஸ்டாரோட சிரிப்பே சிரிப்பு தான். ஒரே சன், ஒரே மூன், ஒரே தலைவர். ஐயோ கடவுளே. ஓகே, ஆனால் சூப்பர் ஸ்டார் மாதிரி யாரும் மிமிக்ரி பண்ணாலுமே அந்த சிரிப்பை கரெக்டாக பிடிச்சிருவாங்க. கரெக்டாக யாருக்கு தான் சூப்பர் ஸ்டாரை பிடிக்காது? ஓ மை காட், ஓகே, வாட் வாட் அ மேன். ஒரு ஜெனரேஷனோ, அது எத்தனை ஜெனரேஷனாக அந்த மனுஷன் வந்து ஒரு ஃபேன் பேஸை ஹோல்ட் பண்ணி, பெரிய விஷயம் இல்லை. நம்ம யாராவது லட்ச கோடியில் ஒருத்தருக்கு தான் அதுனா அது அமையுமே. ஓகே, எனிவேஸ், வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ரெண்டாவது மணி நேரம் மோகன்லால் வந்து துபாய்க்கு வரார் போலியா. முன்னிட்டு ஹலா மோகன் லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவெண்ட் ஒன்று நடக்க போல. அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி அவர் பேரில் இருக்கிற இவெண்ட்டுக்கு அவரே வராட்டி எப்படி. அதனால மோகன் லால் இஸ் கம்மிங் டு துபாய் டிசம்பர் 2nd. ஆல் மோகன்லால் ஃபேன்ஸ், லாலேட்டன் ஃபேன்ஸ், அதாவது ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து அவங்க எந்த மொழியில் நடிக்கிறாங்களோ அதை தாண்டி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ மம்முட்டி, மோகன்லால், இந்த பக்கம் நமக்கு வந்து சூப்பர் ஸ்டார், அந்த பக்கம் ஷாருக் கான், ஆமீர் கான், சல்மான், அண்ட் அதுக்கப்புறம் தெலுங்கில் போனோம் அப்படின்னா அல்லு அர்ஜுன், வேறு யார், பாலகிருஷ்ணா, அவர் வந்து எனக்கு அல்லு அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஜூனியர் என்டிஆர் ரொம்ப பிடிக்கும், ராம் சரண் தேஜா ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் வேறு வேறு தெலுங்கு ஹீரோஸ் வேறு யார் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, மகேஷ் பாபு இருக்கார், இவங்களெல்லாம் ப்ராமினெண்ட்டாக நமக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்லா தெரியும். வேறு லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தெலுங்கு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக. ஓகே,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஒரு மனுஷன் இன்னொரு மொழியை கற்றுக்கிறது வந்து எப்போ அப்படின்னா இன்னொரு மொழி பேசுகிறவங்களோட பழகிறப்ப தான். நீங்கள் என்ன தான் படித்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மொழியை படிக்கிறதுக்கும் அதே மொழியை வந்து அப்படியே திக்கித்திணறி அப்படியே வேற ஒருத்தர்கிட்ட பேசி பேசி கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் மலையாளம் பேசுவான், தெலுங்கு பேசுவான், ஹிந்தி பேசுவான், ஈவன் ஜாப்பனீஸ் கூட கற்றுக்கிட்டு இருக்கான். சில பேருக்கு அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. கரெக்டாக, இப்போ எனக்கு என்னென்னா நீங்கள் யூஏக்கு வரும்போது வெறும் எனக்கு தமிழ் மட்டும்தான் இப்போ தெரியும், இங்கிலீஷ் கூட தெரியாது அப்படி சொன்னால் பல பேர் இங்கே வந்து அரபிக், இஜிப்சியன் எல்லாமே பேசுகிறீங்க. ஓகே, எனக்கு வந்து உங்களுக்கு இங்கே யூஏ வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் மொழி கற்றுக்கிட்டீங்க? மலையாளம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக், ஏன்னா எங்கே சுற்றினாலும் வந்து கண்டிப்பாக ஒரு மலையாளி நண்பன் எல்லாத்துக்குமே இருப்பான். கரெக்டாக, அது வந்து மேண்டேட்ரி. எல்லா தமிழ் பேசுகிற ஒரு ஃப்ரெண்டுக்குமே வந்து ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பார், பெஸ்ட் ஃப்ரெண்டாக. அதே மாதிரி வைஸ் வர்சா, அதே மாதிரி மலையாளம் பேசுகிறவங்களுக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் ரொம்ப டிஃபால்ட் கேட்டகரியாகவே நம்ம வச்சுப்போம். அதை தாண்டி இப்போ எனக்கு வந்து 10 வருஷம் ஆகுது நான் துபாய் வந்து, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஹிந்தி பேச தெரியாது. ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலியே, மே கே கரும், அரே பையா தும் கிதரே, மே ஊப்பர் ஜாவோ, தும் கீழே ஜாவோ, வெளியே ஜாவோன்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஹிந்தியோட நிலைமை எனக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து எப்படின்னா 6 மாதத்துலேயே டக்கு டக்குன்னு கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது வந்து பார்க்கும்போது பயங்கர பொறாமையாக இருக்கும். அட் த சேம் டைம் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு நேபாளி பையன் இருக்கான், ஆஃபீஸ் பாய், அவன் 10 வருஷம், அவனும் 7-8 வருஷமாக இருக்கான் எங்கள் ஆஃபீஸ்லேயே. அவன் எப்படின்னா வந்து திருக்குறள் எழுதி படிக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேசும், நம்மக்கிட்ட பேசி நம்ம மொழியை கற்றுக்கிறாங்க ஒரு சில பேர். அப்படியும் நடக்குது. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா,
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மொழி கத்துக்கிட்டீங்க வந்து?
2: ஐயா வரும்போது தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷே அறகுறை ஐயா, உங்களுக்கு தெரியும் ஐயா நம்ம ஊர்ல எப்படி படிப்பாங்கன்னு.
0: சரியா,
2: ரெண்டு தான் ஐயா ஓரளவு மேனேஜ் பண்ற அளவுக்கு தெரியும், தமிழ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம்
0: என்ன வேலை செய்றீங்க நீங்க? என்ன வேலை செய்றீங்க நீங்க?
2: கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதா
0: இருக்கேன். ஆனா இப்ப நல்லா பேசுவீங்களா ஹிந்தி?
2: எனக்கு
0: வந்து பேசுறதுக்கு யாருமே இல்ல ப்ரோ. ஹிந்தி எங்க ஆபீஸ்ல ஹிந்தி பேசுறானே, என்கிட்ட பேசி தமிழ்ல பேசுறான்.
2: தாய்மொழி
0: மறக்காது, ஆனா வேற மொழியை இப்படி கத்து வச்சுக்கிறது நல்லதுதான்.
2: பட் ஹிந்தி பேசும்போது நடுவில் ஒன்று தமிழ்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா.
0: ஸோ அப்போ ரெசியூம்ல வந்து இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தின்னு போட்டுக்கலாம் நீங்க. என்ன
2: தெலுங்கு
0: அவர் ஹிந்தி மறக்க போறார் இல்ல, நான் ஹிந்தி கத்துக்க போறேன், இப்படிதான் நடக்க போகுது இன்னைக்கு. Two songs back to back. One is from Vallavan, second is from Malaikottai on 89.4 Tamil FM. UAE வந்தது அப்புறம் என்ன மொழியெல்லாம் கத்துக்கிட்டீங்க, எனக்கு அது கத்து கொடுங்க கொஞ்சம்.
1: Back to back. ரெண்டு பாட்டு. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back. Commercial break.
0: ALD Properties in 4th year.

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கலக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேச வந்த மேட்டர் என்ன அப்படின்னா, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே வந்துடுறோம், வந்ததுக்கப்புறம் அங்கே வேறு என்ன மொழி பேசுகிறாங்களோ, வேறு ஏதாவது புது லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கூட நின்று பேசி அப்படியே தப்பு தப்பாக பேசி எப்படியோ வந்து ஓரளவுக்கு கற்றுக்குறோம். நிறைய நேரம் வந்து நம்மக்கிட்டேருந்து தமிழை கற்றுக்குறாங்க, நம்ம அந்த பக்கம் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை கற்றுக்கிறதே இல்லை. ஐ திங்க் பாபா படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், ஆமாம் நாலு பேர் நாலு மொழி பேசுகிறவங்ககிட்ட நாலு வார்த்தை அப்படி இப்படின்னு பேசினா தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்தையுமே ஈஸியாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ அதனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நீ என்ன கற்றுக்கிட்டீங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன, ஹிந்தியா?
1: இல்லை,
0: அரேபி.
1: அதுக்கப்புறம்
0: இப்போ இந்த லாங்குவேஜ்லலாம் வந்து இந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு பேச தெரியும் அப்படின்னு அந்தந்த லாங்குவேஜ்லேயே சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு மலையாளம் நன்னாயிட்டு சம்சாரிக்க நிறையும் அந்த மாதிரி.
1: அது எங்களை இருந்தாலும் பறஞ்சா நீங்களே அறியும்.
0: அந்த மாதிரி சொல்லுங்க, ஒன்னுன்னா சொல்லுங்க, எனக்கு அந்த லாங்குவேஜ்லேயே சொல்லி காட்டுங்க எனக்கு.
1: மலையாளம் பின்னதான் நல்லா சம்சாரிக்கும். கவரி நிம்னோக பரிஸ்கி ரஷ்யன்
0: ரஷ்யன்
1: மாம்பு போ அசான அதி சுவேலி
0: இஸ்ரேலி எல்லாம் பேசுவீங்களா நீங்க? போடு அடுத்து
1: சுவேலி அரபிக்
0: அரபிக்
1: எப்படி இருக்கீங்க?
0: அப்புறம் வந்து நான் அதுக்கு ரிப்ளைனோ அதை மட்டும் கற்று வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே வந்து பெருசாக மைண்டில் நிற்க மாட்டேங்குது. இல்லை
1: சுவேலியில் சுவேலியில் சொல்லுவாங்க மாம்போ. மாம்போன்னு எப்படி? மாம்போ
0: மாம்போ
1: மாம்போன்னா சுவேலியில் சொல்லுவோம் மாம்போ. கென்யான் பேசுவோம் மாம்போ பூ அசானா. நல்லா இருக்கு பூ அசானா, நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்குன்னு. சரி ஓகே, இப்போ வந்து ரஷ்யனில் வந்து அப்படியே மச்சான் சாயங்காலம் 8 மணிக்கு படத்துக்கு போகலாம் வாடா, அதை எப்படி கேட்குறது? எனக்கு அரபிக் தெரியாது, நீங்க கரெக்டா தானே
1: சொல்லித்தரீங்க?
0: சரி, வேற என்ன? இஸ்ரேலி தெரியும் சொன்னீங்களா? சிங்களம் தமிழ் தெலுங்கு சாரி சிங்களம் தமிழ் மலையாளம் அதுக்கப்புறம் ரஷ்யன் அப்புறம் அரபிக் அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? இனி நாலு இருக்கே, நாலு என்னது
1: பேலன்ஸ்?
0: நாலு என்னது? மூணு
1: சுவேலி
0: எனக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ரஷ்யன் இல்ல, அங்கெல்லாம் இருந்தா இந்நேரம் பேசி ஈஸியா கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். This is RJ Bravo, you're listening to 89.4 Thumber FM. UAE வந்து அப்புறம் புது புது லாங்குவேஜ்லாம் நிறைய பேர் பேசி பேசி கற்றுப்பீங்க. தப்பு தப்பாவது ஹிந்தி பேசி கற்றுப்போம். எங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். பையா ஊப்பர் ஜாவோ, பையா தூ தூ கே கரேஹா, இந்த மாதிரியே பேசி பேசி அவங்களுக்கு இருக்கிற ஹிந்தி மறக்கடிச்சு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் எனிவேஸ் யூ கேன் கால் மீட் 800-8940.
2: The Evening Correct, presented by VNCT Global in Big Villa Sale, monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Nekana 91 podu.
4: Enadhu

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: சத்யா. Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break. Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
4: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஓகே. ஆனா ஒன்னே ஒன்னு, ஆஃப் ஏர்ல நம்ம என்னெல்லாம் பேசிக்கிறோம் அப்படின்னு வெளில கேட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல, கலக்கல கலான்னு இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆஃப் ஏர் கான்வர்சேஷன்ஸ் வித் ஆர் ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எனிவேஸ், வெல்கம் பேக். நான் ஜே பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யூஏ வந்தப்புறம் இங்கே ஏகப்பட்ட நேஷனாலிட்டி கூட நம்ம பழகிறோம், பேசுகிறோம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம், ஃபேமிலி ஆகிறோம், லவ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ த திங் எஸ் உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் வேறு வேறு மொழி பேசுகிற ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கும். என்னெல்லாம் லாங்குவேஜ் அவங்ககிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அவ்வளோதான் கேட்டேன். மலையாளமும் ஹிந்தியும் கொஞ்சம் பேசிக், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கெலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
2: ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: சொல்லுங்க.
2: மாட்டிட்டாங்கன்னா போதும், எல்லா ஹிந்தி பாட்டுக்கும் லிரிக்ஸ் கேக்குறது என்ன கபி கபி கபி கபி மேரே தில் மே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாட்டு தெரியும்,
3: என்னது
2: எப்படி இருக்கீங்க? சரி ஓகே, தூ மேரி அதூரி பியாசு பியாசு தூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல எனக்கு தூ மேரி அதூரி பியாசு பியாசுனா என்ன அர்த்தம்?
3: தூ மேரி பியார்னா நீ என்னோட
2: யார்ல பியாஸ், இட்ஸ் கால் பியாஸ், பியாஸ் பியாஸ் என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டம் போல
3: பேசுறதுக்கு.
2: எனக்கு ஒரு டவுட், சரியா ஓகே என்ன கேக்கலாம் இவர்கிட்ட? சரி, டே நீ முன்னாடி போய் எனக்கு பதிலா செக்இன் வச்சிடுறா, நான் பின்னாடி வந்துடுறேன். அதை எப்படி சொல்றது ஹிந்தியில? நீ ஆபீஸ்ல முன்னாடி போய் செக் இன் வச்சிரு, நான் பின்னாடி வந்துறேன். அது எப்படி சொல்றது?
3: தும் ஆகே ஜாகே ஆஜரி கர் தேனா மே பீச்சே ஆ ஜாங்கா.
2: எவ்ளோ தண்ணி பட்ட போட பேசுற. சரி ஓகே மச்சான், அந்த மேனேஜர் ஒரு மெண்டல்ரா, அவன் பேச்ச கேக்காதரா. அது எப்படி சொல்றது?
3: மேரேஜ் மெண்டலா?
2: மேரேஜ் இல்ல, மேனேஜர். மேனேஜர்
3: மேனேஜர் தோ பாகலே.
2: ஓ மேனேஜர் இருங்க, ஏங்க கொஞ்சம் மெது மெதுவா சொல்லி கொடுங்க, எனக்கு தெரியாது. ஓகே, ஓ மேனேஜருக்கோ பாகல். அப்புறம் ஓ
3: மேனேஜர் பாகல,
2: ஓ மேனேஜர் பாகல.
3: உஸ்கா பாத் நை சுனோ,
2: உஸ்கா பாத் நை சுனோனா அவன் பேச்ச கேக்காத.
3: ஆமா
2: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. ஈவினிங் கரெக்ட் தான் வந்து பெஸ்ட் ஷோ இன் தி வேர்ல்ட்னா என்ன, அது எப்படி சொல்றது?
3: ஈவினிங் கரெக்ட்னா ஏ துனியா மே சப்சே படா பஹுத் அச்சா.
2: அச்சா அச்சா பகுத் அச்சா. எனக்கு வந்து கர்ன் பனே காக்கிற குரோர்பதி பாக்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட பேசு. மலையாளமும் ஓரளவுக்கு எனக்கு,
3: நான் ஜாயின் பண்ணும்போது என் கம்பெனில 2006 ஜாயின் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் ஓரளவு தான் தமிழ், பாக்கி எல்லாருமே மலையாளம்
2: பாத்தீங்களா. ஆனா நீங்க ஹிந்தியும் கத்துக்கிட்டீங்க, எப்படி? நிறைய டெலிவரி, நூன் டெலிவரி நிறைய வாங்குவீங்களோ? அவங்க தான் ஃபுல்லா ஹிந்தியிலே பேசுவாங்க.
3: ஷேக் அக்பர்னு ஒருத்தர் இருந்தாரு.
2: சரி,
3: அவர் கத்து கொடுத்தாரு.
2: ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ பவுத் அச்சா, சுக்ரியா சுக்ரியா.
3: சுக்ரியா.
2: ஓகே, சுக்ரியான்னு சின்ன வயசுல வந்து ஒரு மலையாள பாட்டு ஒன்று வரும் சரியா, அதுலதான் வந்து சுக்ரியானா என்னன்னு கத்துக்கிட்டா, எங்க அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தா, சுக்ரியானா தேங்க்யூ ஆமா ஹிந்தியில அப்படின்னு எங்க அக்கா, அதுலதான் எனக்கு சுக்ரியானா என்னன்னு எனக்கு தெரியும். அண்ட் மீன் வைல் அவங்க தான் டெலிவி கேஸ் பிகாஸ் இந்தியாவில் வந்து ஓகே இந்தியாஸ் ஒன் அண்ட் ஓன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் அவரோட அகம் பேண்ட், அவங்க வந்து தேர் பர்ஃபார்மிங் டுமாரோ இன் DWTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் platinumlist.ae அதில் இருக்குது. அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் 92.2 ஹோம் எஃப்எம். ப்ளீஸ் கோ பை டிக்கெட்ஸ் ஸ்ட்ரைட்டாக அந்த இவெண்ட்டுக்கு வாங்க. நாங்களும் வரும், ஃப்ரெண்ட் ஷீட்டில் உட்காந்துருப்போம், ஃபோட்டோ கிட்ட எடுத்து ஜாலியாக வந்து நம்ம இந்த இவெண்ட் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே,
0: தானே. For details call 056-415-4242.

0: We'll be back after a short commercial break.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
5: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
6: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 2-30 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
7: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ட வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
9: You are back.
8: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI வெறும் 1500 dirhams ல 4 BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: 2026 ஆண்டு தொடக்கம் முதல் துபாய் நகராட்சி 16,000 மேற்பட்ட பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் துபாயின் குடியிருப்பு பகுதிகளின் ஒழுங்கையும் தனித்தன்மையையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுகளில் கட்டுமான பணிகள், கட்டிடங்களின் பயன்பாடு மற்றும் விதிமீறலான குடியிருப்பு பயன்பாடு உள்ளிட்டவை முக்கியமாக கண்காணிக்கப்படுகின்றன. விதிமீறல்களை ஆரம்ப

0: பித்திலேயே கண்டறிந்து அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை பின்தொடர்வதுடன் கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்வதும் ஆய்வுகளின் நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
0: செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து பரிசுத்த பாப்பரசர் 14 லியோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சில் 4 பயணத்தை தொடங்கியுள்ள அவர் பாரிஸில் உள்ள எலிசே அரண்மனையில் தேவாலய மற்றும் அரசு அதிகாரிகளிடம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரங்களின் வளர்ச்சிக்கு மத்தியில் மனிதநேயத்தை இழந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தினார். மனிதர்களின் கண்ணியம் மற்றும் தனித்துவத்தை தொழில்நுட்ப வளர்ச்சி பாதிக்காத வகையில் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: தமிழக செய்திகள்.
0: அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 11 உட்பட 15 பதவி வழங்கி முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மொத்தம் 15 மாநில துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புகளில் பலர் நியமிக்கப்படுவதாக அவர் அறிவித்துள்ளார். துணை பொதுச் செயலாளர்களாக திரு ஆனந்தன், சம்பத், ராதாகிருஷ்ணன், ராமலிங்கம், ஆனந்தன், கடம்பூர் ராஜு, பச்சைமால், வெல்லமண்டி, நடராஜன், சிவபதி முசிறி, வைகை செல்வன், வளர்பதி, சந்தீப் ஆனந்த், முத்து வெங்கடேஸ்வரன், திருப்பூர் மற்றும் தொள்ளமூர் கண்ணன், குமரன் திருவள்ளூர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகள் குறித்த செய்திகளினால் மக்கள் மனதில் எழுந்துள்ள ஐயங்களை போக்க தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர் என்ற முறையில் அரசின் ஓர் அங்கமாக தாம் இருந்தாலும் ஒரு அரசியலமைப்பு நிறுவனமான தேர்தல் ஆணையத்தை ஆதரித்து பேசும் நோக்கம் தமக்கு இல்லை என்று கூறினார். இதேவேளை அரசியல் ரீதியாக தங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டையே எப்போதும் எடுக்கும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் தாம் பெரிதாக கவலைப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். எனினும் தேர்தல் நடைமுறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறையத் தொடங்கினால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை கனிப்பொருள் மணல் லிமிடெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் உதயநிதி தசநாயக்க இன்று கைது செய்யப்பட்டதுடன் அவர் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சந்தேகநபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை கனிப்பொருள் மணல் லிமிடெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் உதயநிதி தசநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்டார். சரியான நடைமுறைகளை பின்பற்றாமல் ஊழியர்களை பணியமர்த்தியதன் மூலம் அரசுக்கு 30 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2027 ஆண்டு மகளிர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான 15 கொண்ட அணியை இங்கிலாந்து அறிவித்துள்ளது. நேபாளம் மற்றும் வங்கதேசத்தில் நடைபெறவுள்ள இந்த தொடர் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்குகிறது. உலகக்கோப்பைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இதே வீராங்கனைகள் அதற்கு முன்னதாக இங்கிலாந்தில் நடைபெறும் பயிற்சி முகாம்களிலும் பங்கேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிராக 5 கொண்ட டி20 தொடரில் விளையாட உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. Tamil FM. Namma radio, namma music. Star of the month.
2: Singer Hariharan.

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து யூஸ்வலாக எப்பவுமே சொல்கிறது தான் அந்த இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, யூஸ்வலாக வந்து காலையில் மத்தியானம் நைட்டுன்னு பல டைம் ஜோன்லேருந்து ரேடியோ கேட்குறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அட்ரஸ் ஒன்று பண்ணி ஆகணும்ல. எனிவேஸ் ஸோ வெல்கம் பேக், யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ வந்து மேட்ரு என்ன அப்படின்னா, விஎன்சிடி வந்து அவங்களுடைய பிக் வில்லாஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு 4 BHK-வை நீங்கள் வந்து 4 BHK வில்லாவை நீங்கள் 1500 தூரம் சிஎம்ஐலேருந்தே வாங்கலாம் அப்படின்னு இந்த பிக் வில்லாஸ் சேல் அப்படிங்கிற செம்மையான ஒரு இவெண்ட்டை இந்த வாரம் ஷார்ஜாவில் நடத்துகிறாங்க. அல் ஹயாத் ஹோட்டல் நம்ம கிங் ஃபேசல் மாஸ்க்கு ஆப்போசிட்டில், நம்ம பக்கத்தில். ஸோ ஷார்ஜாவில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, விச் இஸ் லைக் 27th, நான் டேட்டையும் சொல்கிறேன், கேலண்டர் போட்டுக்குங்க, 27th நீங்கள் வந்து தாராளமாக போய் ஷார்ஜாவில் அவங்களை மீட் பண்ணலாம். 0547673111 இதான் நம்பர், 0547673111. ஆல்சோ சனிக்கிழமை 26th நீங்கள் வந்து புஜ்மானில் துபாய் ஆஃபீஸ்லேயும் போய் நீங்கள் வந்து விஎன்சி டீம் வந்து மீட் பண்ணலாம். பட் ஓகே, எனிவேஸ் இப்போ பிரபா வந்திருக்கார் ப்ரோ, வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, சொல்லுங்க.
0: குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்.
1: நான் கிளியரா இருக்கேன் ப்ரோ.
0: ப்ரோ எப்படி போன வாரம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ்?
1: எஸ், அண்ட் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வாரத்துக்கும். அண்ட் நான் ஆரம்பிக்க முடியாது ஒரு ரிக்வஸ்ட் கேட்டேன், நிறைய பேருக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க ரிட்டர்ன் கால். அண்ட் ஒரு சில பேருக்கு நான் வரல, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. எனக்கு ஈவினிங்ல எல்லாருக்கும் கால்ஸ் வந்துடும், எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட்ஸும் பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஸோ நீங்க துபாயில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு இந்த பிக் விலாசில வந்து அட்டன் பண்ணுங்க. சாட்டர்டே விச் இஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. அண்ட் சண்டே அன்னைக்கு ஷார்ஜாவில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் நீங்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கலாம், சனிக்கிழமை அப்படின்னாலும் ஃப்ரைடே அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட ஈவெண்ட் கேத்த மாதிரி, உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி சாட்டர்டே இன் துபாயிலையும் சண்டே அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் யூ கேன் கம் அண்ட் மீட் இன் தி ஷார்ஜாலையும். நிறைய பேர் ஷார்ஜானா, அஜ்மான், உமல்கோயின் எல்லா இடத்துலருந்துமே கால் பண்ணுறீங்க. இட்ஸ் அதுக்காண்டி தான் ஷார்ஜாவில் நம்ம ஈவன் பண்ணுறது. அண்ட் ஏன்னா அந்த ஒன் டே லீவ்லையுமே ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு வரதே நிறைய பேருக்கு டயர்ட் ஆகிறாங்க. டிராஃபிக் சார், கராமா சார், நீங்கள் ஷார்ஜாவில் பண்ணும்போது மீட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஷார்ஜாலையும் நம்ம ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ஜாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லொக்கேஷன் கிங் ஃபைசல் மாஸ்க், எல்லாருக்குமே தெரியும் கிங் ஃபைசல் ரோடில், அதில் வந்து அல் ஹயாத் ஹோட்டல்ன்றதுல தான் நம்ம ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ வாங்க அங்கேயும் மீட் பண்ணலாம். அண்ட் மீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வாரம் பிக் வில்லா சேல், எப்படி வந்து இந்தியன் கிராண்ட் சேல்லாம் அமேசானில் போடுவாங்களோ அந்த மாதிரி நாங்களும் வந்து பிக் வில்லா சேல் 1500 திராம்ஸ் தான், 1500 திராம்ஸில். அண்ட் நீங்கள் ப்ரீமியமான 4-bedroom வில்லாவை சென்னையில் ECR-ல OMR-ல அண்ட் இப்போ புதுசாக ஆட் பண்ண இன்னொரு லொக்கேஷன் சென்னை பம்மல் லொக்கேஷனையும் சேர்த்து நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஐகானிக் லொக்கேஷனில் உங்கள் வில்லாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, வில்லாவை வாங்குறதுக்கு இந்த வாரம் 1 லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, விச் இஸ் சாட்டர்டே இன் துபாய், சண்டே இன் ஷார்ஜாவில் நடக்க போகுது. அண்ட் நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க கேட்டது, சார் எனக்கு இதை எப்படி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பீங்க, நான் எவ்வளோ வந்து கையிலேருந்து முன் பணம் கட்ட வேண்டியது இருக்கும், அண்ட் எவ்வளோ வருஷம் லோன் போக வேண்டியது இருக்கும், என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அப்ளிகபிள், உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த விழாவோட எலிவேஷன் எப்படி இருக்கும், டிசைன்ஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் புக் பண்ண முடியும். அண்ட் இந்த 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்டோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் 15 இயர்ஸ்க்கு ரெண்டல் சர்வீஸும் உங்களுக்கு இதில் பண்ணுவாங்க. தென் 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லா, லைக் பெட், காட், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எல்லாமே உங்கள் வீட்டில் ஃபுல் ஃபர்னிஷ்டாக இந்த ஆஃபர் எடுத்துக்க முடியும். அக்டோபர் 1st அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைஸ் ரிவிஷன்ஸ் அண்ட் நியூ டாக்ஸேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், ஏன்னா புது ஆஃப் இயர் ஆரம்பிக்க போகும்போது. அதனால் இந்த ஒரு ஆஃபர் இந்த வாரம் மட்டும்தான். அண்ட் சாட்டர்டே துபாயிலையும் சண்டே ஷார்ஜாலையும் ஈவெண்ட் முடிஞ்சிடும், நெக்ஸ்ட் வீக் எந்த ஈவெண்ட்ஸும் இருக்காது. அதனால் நீங்கள் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு இந்த பிக் வில்லா சேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் நீங்க கால் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அந்த டைம் ஸ்லாட்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த டைம் ஸ்லாட் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதனால நீங்களும் இன்னும் கால் பண்ணலன்னா இப்போ ஒரு கால் பண்ணுங்க. சென்னையில் ECR-ல எங்க வருது, OMR-ல எங்க வருது, பம்மல் அனகாபுத்தூர்ல எங்க இந்த ப்ராஜெக்ட் வருதுன்ற எல்லாத்தையுமே நீங்க தரவா டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஈவெண்ட்டுக்கு நீங்க வரலாம்.
0: ஓகே, டிஸ்கஸ் பண்றதுக்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 0547673111 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0547673111 யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா, ரெண்டு பாட்டு நெருக்குன்னு வரும்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க

0: பேக் டு பேக்
1: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: கான்சர்ட்டை சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
7: VNCT Global in Big Villa Sale ippa nama Sharjala. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just monthly 1,500 dirhams EMI. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. Ini unga villa oda EMI ya unga rental ay paathukom.
0: In the Big Villa Sale, 27 September Sunday, 10 AM to 8 PM, Al Hayat Hotel near King Faisal Mosque, Sharjala, nadakavirukku. Call 054-767-3111. 054-767-3111. 4BHK Villas, Spacious Villas, வெறும் 1500 dirhams EMI-ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
7: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
8: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
7: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ். ஆஃபர் வாலட் until November 7.
9: Joy Alukas, world's favorite jeweler.
0: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வெல்கம் பேக். ஓகே, வின் சிட்டியுடைய பிக் வில்லா சேல், அதாவது 4 BHK வில்லாவை நீங்கள் 1500 திரம் சிஎம்ஐலேருந்தே வாங்கலாம். அதுதான் வந்து மெயின் கிரக்ஸ் ஆஃப் த இவெண்ட். நீங்கள் போயிட்டு அரடே நல்லா இருக்கு கேட்குறதுக்கு அப்படின்னா, ஆமாம், ஷார்ஜாவில் இந்த வாரம் 27th சண்டே இந்த இவெண்ட் வந்து நடக்குது. அல் ஹயாத் ஹோட்டல், கிங் ஃபேசல் ரோடு இருக்குல்ல அங்கே. ஸோ அதனால் மேப்பில் போட்டு இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் வந்து 0547673111 இதான் நம்பர், 0547673111. ஸோ இப்போ வந்து ப்ரோ, இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து பிரைம் லொக்கேஷன் ஒன்று ரெண்டு இருக்கும். சென்னைக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும்.
1: எஸ்,
0: 4 BHK வந்து 1500 தரேன்றீங்களே, எவ்வளோ நாளைக்கு தருவீங்க?
1: எஸ் ப்ரோ, குட் க்வெஸ்டின். நாளைக்கு கொடுக்குறேன், நாளை கழிச்சு
0: கொடுக்குறேன்.
1: ஆமாம். ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக வேணாம். சரி, இப்போ நீங்கள் வந்து 4 பெட்ரூம் வில்லா அப்படின்னும் போது நிறைய அதுக்கான லேண்ட் இருக்கணும், டிசைன்ஸ் இருக்கணும், கான்செப்ட்ஸ் இருக்கணும், அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கணும் இல்லை. அண்ட் இப்போ அதே ப்ராஜெக்டில் வந்துட்டு 2 பெட்ரூம் இருக்கும், 3 பெட்ரூம் இருக்கும், பட் அது எல்லாமே இப்போ சோல்ட் அவுட். அண்ட் இப்போ நம்ம கொடுக்குறதுமே 1500 திராம்ஸில் 4 பெட்ரூம் வில்லா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் OMR-ல இருக்குது, ECR-ல இருக்குது, பம்மல்ல இருக்குது. குறிப்பாக வந்துட்டு ECR-ல நிறைய பேருக்கு வந்து சென்னை பக்கத்தில் இருக்கவங்க, இல்லை சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், அண்ட் இந்த சைடில் இருக்கவங்க அதிகமாக சென்னை ECR-ல இன்வெஸ்ட் பண்ணுற. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ECR-ல இந்த ஓஷன் டிரைவ் வில்லா வந்து பர்சனலி எனக்கு பிடிச்ச வில்லா, ஏன்னா என் வீடே அங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்யூனிட்டியில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்களா, கிளப் ஹவுஸ் இருக்கும், பார்ட்டி ஹால், ஃபங்க்ஷன் ஏரியா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, வாக்கிங் ஏரியா, ஜாகிங் ஏரியா, மினி கோல்ஃபு, யூ நேம் இட், என்னென்ன வேணுமோ எல்லா ஏஜ் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு ஐ ஹவ் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மெமரிஸ் என்னோட கிட்ஸோட எல்லாரோட சேர்ந்து அங்கே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பர்சனலி பிடிச்ச ப்ராஜெக்ட் நாட் ஒன்லி ஃபார் அ லிவிங் அண்ட் ஆல்சோ மை அப்ரிசியேஷன். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 2021 இப்போக்கும் பயங்கர அப்ரிசியேஷன் கொடுத்துச்சு. அண்ட் அந்த வகையில் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் தட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஷுர். அண்ட் எல்லாருமே அதில் விழா வாங்கணும். அந்த இந்த மாதிரி 4 பெட்ரூம் பிரீமியம் ஆஃபர் கிடைக்கும் போது டெஃபினட்டா எல்லாரும் மிஸ் பண்ணாம எடுக்கணும் அப்படின்றதான். பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை வாட்ச் பண்ணி சொல்ல முடியும், இந்த 4 பெட்ரூம் வில்லாவை இந்த வாரம் நீங்க ஈவெண்ட்ல இந்த மாதிரி பிரீமியம் ஆஃபர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் ஷுர் நீங்க விதின் 2029 இல்ல 2030, ஓகேங்களா, இன்னொரு 3 இயர்ஸ், 3.5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து 60% வந்து உங்களுக்கு கேரண்டீடா ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதாவது அப்ரிசியேஷன் ஆயிருக்கும். அது வந்துட்டு அப்படியே 2000-3000 சொன்னா அது வந்து போங்க, கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து 60% வந்துட்டு நீங்கள் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, ECR-ல இருக்க ரோட் எக்ஸ்பான்ஷன், ECR-ல இருக்க இப்போ ஸ்போர்ட்ஸ் சிட்டி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ECR-ல இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லேயும் பண்ணாங்க, இப்போயும் வந்து அதை சஸ்டெயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரோட் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரீமியமான டெவலப்மெண்ட் லொக்கேஷனில், இப்போ வந்து சென்னையில் வந்து போயஸ் கார்டனில் வீடு வாங்க முடியாதா, இல்லாட்டி ஆழ்வார்பேட்டில் வீடு, இந்த மாதிரி வந்து ப்ரீமியமான லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் எல்லாருமே வந்து ஒரு ப்ரிஃபர்ட் லொக்கேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு, ட்ரூலி அ குளோபல் லொக்கேஷன். இப்போ எப்படி நம்ம ECR துபாயில் வந்து ஜுமேரா சொல்லுவோம், பாம்ல வந்து ஜுமேராவில் வந்து நம்ம ஒரு வீடு எடுக்கணும் பீச் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சென்னையில் வந்து ECR-ல. அண்ட் இன்னொன்று, சென்னை ECR-ன்றது எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷன். நீங்கள் போயிருப்பீங்க சின்ன வயசில், அண்ட் BGB போயிருப்போம், கோல்டன் பீச் போயிருப்போம், க்ரோக்கடைல் பார்க், மகாபலிபுரம் அந்த போனதுனால அங்க பீச் சைடுல ஒரு வீடு எடுத்து வைக்கணும் அப்படின்றது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல ப்ரீவியஸ் ஜெனரேஷனா இருக்கலாம், எல்லாருக்குமே அது ஒரு ட்ரீம் தான் ஃபார் ஷுர். அந்த வகையில அண்ட் டெஃபினட்டா ECR-ல லாஸ்ட் 6 இயர்ஸா நாங்க வில்லா கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி நாட் 4 பெட்ரூம் வில்லா, பட் ஆனா எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அங்க ப்ராஜெக்ட் பண்ண முடியுமோ, லேண்ட் கிடைக்குதோ, டெஃபினட்டா அங்க எடுத்து பண்ணுன்ற ஐடியாவில் தான் நாங்களும் இருக்கோம். பிகாஸ் ஏன்னா ECR-ல VNCT இஸ் அ ஒன்லி டெவலப்பர் ஹூ ஹஸ் கிவன் 400 villas ஸோ ஃபார். ஓகேங்களா? அண்ட் வி வாண்ட் டு கிவ் மோர் வில்லாஸ் ECR-ல. அண்ட் ஏன்னா ECR-ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண எல்லா வில்லாமே டெஃபினட்டாக அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓஷன் டிரைவ் வில்லா இப்போ நீங்கள் பார்க்குற கம்யூனிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கம்யூனிட்டி. அட் 14 acres நாங்கள் பண்ண கம்யூனிட்டி உள்ளே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன். இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி பார்க், கம்யூனிட்டிஸ் ரெண்டல் எல்லாமே போயிட்டு இருக்க கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு 4 பெட்ரூம் அதுவும் ரெண்டல் ஜாஸ்தி வரும்போது உங்களுக்கு அஃபோர்டபுளாக அது 1500 கிராம்ஸில் கிடைக்கணும் போது மிஸ் பண்ணாதீங்க, உடனே எடுத்து வைங்க. ஸோ சனிக்கிழமை நீங்கள் அவைலபிள்னா நீங்கள் வந்துட்டு துபாயில் மீட் பண்ணுங்கள், சண்டே நீங்கள் அவைலபிள்னா ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலில் மீட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து மீட் பண்ணுங்கள்.
0: ஓகே, 0547673111 இதான் நம்பர், 0547673111. You're listening to 89.4 Tamil FM. Fresh song of the Arla Jailer 2 இருந்து ஒரு பாட்டு வருது.
2: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale monthly EMI வெறும் 1500 dirhams ல 4BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் app now.
2: VNCT Global-இன் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. Just monthly 1500 dirhams EMI. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பார்த்துக்கோ.
3: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM to 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. 4 BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் பயப்படி காட்டா. ஓகே, வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வில்லாவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ப்ரைம் லொக்கேஷனில் அந்த தாட்டில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவோம். அதுவும் வந்து பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். என்றைக்குமே வந்து நான் பெரிய ஒரு வீடு பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படி இப்படி அது மாறும். சில நேரம் நம்ம எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் வீன் சிட்டியில் நீங்கள் வந்து இந்த பிக் வில்லா ஸ்டேல் இந்த வாரம் 27 செப்டம்பர் ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்கிற இந்த இவெண்ட்டில் 4 BHK வில்லாவை 1500 dirhams இஎம்ஐலிருந்தே உங்களால் வாங்க முடியும். For more details, call them 0547673111. மறுபடியும் சொல்கிறேன், 0547673111. As simple as that. ஸோ ப்ரோ, இப்போ வந்து இப்போ எப்படின்னா இப்போ ஈசிஆர் பற்றி நிறைய பேசணும். இப்போ ஓஎம்ஆர் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கு.
1: கண்டிப்பா.
0: ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நமக்காக வாங்குறவங்க ஜாஸ்தியா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஓஎம்ஆரில் வேன் சிட்டியில் வாங்குறவங்க ஜாஸ்தியா?
1: சி, ஓஎம்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓஎம்ஆரில் பார்க்கும்போதும் சரி ஈசிஆரில் பார்க்கும்போதும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரவங்க தான் அதிகபட்சம். அண்ட் நான் வந்து என் வாங்கி வச்சிடறேன், அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு இப்போ வந்துட்டு ரெண்டல் அங்கே நல்லா வரணும், எனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கணும், கூடவே எனக்கு வந்துட்டு எல்லா மெயின்டெனன்ஸுமே பார்த்துக்கணும் வந்துட்டு. தென் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு நாங்கள் வந்து தங்கும்போது வில்லா எல்லாமே ரெனோவேட் பண்ணி நாங்கள் போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு ஐடியாலஜி தான் வந்துட்டு குறிப்பாக வந்து ஓஎம்ஆர். ஈசிஆர் வந்து 90% இன்வெஸ்ட்மெண்ட் தான், நாங்கள் வாங்கி வச்சிடறோம் ஃபார் எவர், எங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கணும் வந்துட்டு. எப்பப்போலாம் நாங்கள் போகிறோமோ இன் பிட்வீன் இயர்லி வெக்கேஷன் வந்துட்டு, இப்போது நம்ம ஜூலை மந்த் போகிறோம் இல்லை டிசம்பர் மந்த் வெக்கேஷன் போனால் நாங்களும் போய் அந்த வீட்டில் வந்து தங்கிக்கணும் வந்துட்டு. ஏன்னா ஏர்பிஎன்பியில் அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது வந்துட்டு, நம்மளும் போகும்போது அந்த வெக்கேஷன் அந்த ஹவுஸ் நம்மளோட ஹவுஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மந்த் மட்டும் ரெண்டல் உங்களுக்கு இருக்காது, மித்த மாதங்களில் அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டலுக்கு போயிருக்கும். ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலியாக கார்பரேட் கம்பெனி, காலேஜில் வந்து இருக்க ப்ரொஃபஸர்ஸ், ஏன்னா பக்கத்தில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு ஓஎம்ஆர் நல்லாவே தெரியும், அந்த காலத்துலேருந்தே சத்யபாமா, ஜேபிஆர் அண்ட் எல்லா இன்ஸ்டியூஷன் காலேஜஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கு. விஐடி இப்போ வந்துச்சு, ஐஏஎமோட நெக்ஸ்ட் கேம்பஸ் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னோட மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் கம் அண்ட் ஸ்டே இன் த ரெண்டல். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களும் அங்கே ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசபிள் 4 பெட்ரூம் கிடைக்கும் போது நீங்கள் நிறைய பிளான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆரில் ஓஎம்ஆர்லையும் இதை பிளான் பண்ணலாம், பம்மல் சிட்டிக்குள்ளே இருக்க ப்ராஜெக்ட்லையும் பிளான் பண்ணலாம். கீழே வந்துட்டு ஒரு 2 பெட்ரூம், மேலே ஒரு 2 பெட்ரூம். ஸோ கீழே வாடகை விட்டுட்டு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போனால் வந்தால், இல்லை மேலே வாடகை விட்டு கீழே நம்ம போனால் வந்தால் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா கீழே 2 பெட்ரூம் வித் கிச்சன் லிவிங் டைனிங் கிடைக்கும், மேலே 2 பெட்ரூம் வித் கிச்சன் டைனிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் ஓப்பன் டெரஸும் உங்களுக்கு வந்து இருக்கும் வித் கார் பார்க்கிங்கோட. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் இந்த 4 பெட்ரூம் ஆஃபரை நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அதனால உங்களுக்கு ஓஎம்ஆரில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி எண்ட் யூஸ் பார்க்குறவங்களாலும் சரி, இந்த ஒரு 4 பெட்ரூம் விச் இஸ் த லாஸ்ட் வீக் ஈவெண்ட் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று இதோட ப்ரைஸிங், இந்த 4 பெட்ரூம் வில்லா சேல் இந்த இஎம்ஐயோட ஸ்ட்ரக்சரிங் வந்து டெஃபினட்டாக நியூ ப்ரைஸஸ் வரும்போது மாறிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே நான் டிக்ளேர் பண்ணேன், அந்த ஸ்டாக் இஸ் வெரி வெரி லெஸ். நீங்கள் லாஸ்ட் வீக் ஈவன் வந்த கிளைண்ட்டையும் கேட்டாலே தெரியும், ஆல்ரெடி நாங்கள் மதுரையில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். கோயம்புத்தூர்லேயும் வி ஹேவ் வெரி ஃபியூ வில்லாஸ் அண்ட் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர்லையும் ரொம்ப ரொம்ப ரொம்ப லிமிட்டடான சிங்கிள் டிஜிட்டில் தான் வில்லாஸே இருக்குது வந்துட்டு. ஸோ அதனால இந்த வாரமோட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் புக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ராப்ளி நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் நியூ லான்ச்சஸ் இருக்கும், இல்லாட்டி வி ஹேட் வெயிட் ஃபார் த நியூ லான்ச்சஸ் கண்டி இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு 4 பெட்ரூம் வில்லா சேல் பேங்க் ஆஃபர் அது சொல்லுவாங்கள்ல, எல்லாமே சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் ஆஃபரும் அண்ட் ரெண்டல் ஆஃபர் மெயின்டெனன்ஸ் ஆஃபர் கூடவே உங்களுக்கு 4 பெட்ரூம் வில்லான்னு ஒரு பேக்கேஜ் டீலாக அது வந்து கிடைக்கும். அதனால தான் தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் வெரி ப்ரீமியம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. லாஸ்ட் வீக் நீங்கள் துபாயில் அப்பாயின்மெண்ட் எடுத்து மிஸ் பண்ணியிருந்தீங்களா, டோன்ட் வெரி, அண்ட் யூ கேன் மீட் அஸ் ஆன் சாட்டர்டே மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 8 o'clock இன் புர்ஜ்மான். அண்ட் நான் இல்லை சார், நான் ஷார்ஜாவில் இருக்கேன், நான் ஃப்ரீயாக சண்டே அன்றைக்கி வந்து மீட் பண்ணுறேன் ஃபேமிலியோடு அப்படின்னா, நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அல் ஹயாத் ஹோட்டலுக்கு வாங்க, எங்கள் டீம் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. இந்த ஓஎம்ஆர் பற்றின ப்ராஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டீட்டெயிலாக அங்கே தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க கால் தம் 0547673111. இன் ஷார்ட், 0547673111. அல் ஹயாத் ஹோட்டல், இந்த வாரம் 27ஆம் தேதி சண்டே ஷார்ஜா. ஓகே, யூ லிசன் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு வீடு வாங்கணும் அப்படினாலே இமிடியேட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா சிட்டிக்குள்ளே பார்க்கலாம், எல்லாமே கிட்ட இருக்கும், ஸ்கூல் கிட்ட இருக்கும், ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி தான் வெயின் சிட்டிலையும் வந்து அப்படி ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது, புது லொக்கேஷன் இருக்குது. ஸோ 7.4 kilometers ஃப்ரம் தி ஏர்போர்ட், ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ அதனால் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சிட்டிக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் வேணும், அது 4 BHK. நீங்கள் வெயின் சிட்டியிலேருந்து இந்த பிக் வில்லா சேல் இந்த வாரம் 27 September ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்கிற இந்த இவெண்ட்டில் போய் நீங்கள் வந்து சென்னையில் சிட்டிக்குள்ளே ஒரு செம்மையாக ஒரு 4 BHK 1500 dirhams இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் 0547673111. ஓகே ப்ரோ, சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் அது அது அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் தான் சொல்லணும்.
1: நீங்களே சொல்கிறீங்களா அழகாக 7.4 kilometers ஃப்ரம் தி ஏர்போர்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் தான் அது, புது ப்ராஜெக்ட் கூட இல்லை. பம்மலில் இருக்கக்கூடிய பம்மல் அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய ப்ரூக் சைட் ரெசிடென்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு லொக்கேஷன் தான் ஹைலைட் பண்ணி சொன்னல, ஈசிஆர் ஒய்எம்ஆர் அப்போ அதிகமாக கால் பண்ணி கேட்டது எங்களுக்கு 4 bedroom அந்த ப்ராப்பர்ட்டியில் கிடச்சா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் அங்கேயும் இது மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியுமா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயும் இந்த டிசைனிங்கில் இந்த கான்செப்டில் நம்ம இந்த விலாஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு டோன்ட் வெரி, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வெரி கனெக்டட் டு த சிட்டி அண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் லைக் ஹார்ட் சிட்டி நம்ம சொல்லுவோம்ல, நுங்கம்பாக்கம், டி நகர், கோடம்பாக்கம்லாம் என்ன என்ன ஒரு என்ன கார்பரேஷன் லிமிட்ல வருமோ அதே லிமிட்ல வரக்கூடிய ஒரு ப்ரீமியம் ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். அண்ட் கண்டிப்பாக அமீரகத்தில் நாங்கள் ஒரு 3 வருஷமா அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓக்வுட் வில்லான்னு கொடுத்தோம், அப்புறம் ஸ்பிரிங்ஃபீல்ட் வில்லான்னு கொடுத்தோம், அப்புறம் வந்துட்டு ப்ரூக் சைட் வில்லாஸ்னு கிட்டத்தட்ட 100+ வில்லாஸ் இந்த லொக்காலிட்டியில் மட்டுமே நம்ம கொடுத்துருப்போம். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டெலிவரி எடுத்திருப்பீங்க, இப்போ ரெண்டல் போயிருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் இஃப் யூ வாண்ட் அ 4 bedroom திஸ் பிக் சைஸ் வில்லா 1600 to 1800 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். அந்த வில்லா இன்னும் கட்டலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி சிட்டிக்குள்ள இருக்க அந்த ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு 1500 dirhamsலேருந்து தான் வரும். அண்ட் ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, இந்த 1500 dirhams எத்தனை மாதத்துக்கு வரும், கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு நான் 1500 கட்டிகிட்டு இருக்கணுமா, அண்ட் இல்லடி வந்துட்டு வில்லா சின்னதாக இருக்குமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். டோன்ட் வரி, நெக்ஸ்ட் லிங்க்ல நான் உங்களுக்கு எலாபரேட்டா அந்த இஎம்ஐ பத்தி சொல்றேன்.
0: நைஸ், அவ்வளவுதானா? Yeah, okay, 0547673111. இதா நம்பர் 0547673111. Okay, call them. And Al Hayat Hotel, 27th September, which is like coming Sunday. இந்த Sunday, கொஞ்ச few hours தான் இருக்கு. ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலில் தான் ஈவெண்ட் நடக்குது. 4 BHK இல்லாமல் சும்மா கும்புன்னு வாங்கி போடுங்க பார்ப்போம் இவேன் சிட்டிலேருந்து. ஓகே, இப்போ உங்களுக்கு பாட்டு வருது. யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா,
2: we'll be back after a short commercial break. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
0: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: VNCT Global-இன் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 dirhams EMI-ல. 4 BHK ஸ்பேஷியஸ் டிசைனர் வில்லாஸ், 15 years ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கும்.
4: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM டு 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 0547673111, 0547673111. 4 BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI-ல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: குயின் சிட்டியுடைய பிக் வில்லா சேல், அதாவது 4 BHK வில்லாஸ், 4 பெட்ரூம் வில்லாவை 1500 dirhams EMI இருந்தே உங்களால் வாங்க முடியும் இந்த இவெண்ட்ல. அல் ஹயாத் ஹோட்டல் ஷார்ஜா, அங்கே தான் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை துபாயில், அதாவது கொஞ்சம் இப்போ கூட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் எங்கே வரணும் அப்படின்ட்டு, புர்ஜுமாரில். அண்ட் அட் த சேம் டைம் கமிங் சண்டே 27th ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலில் இந்த இவெண்ட் வந்து நடக்குது. 0547673111 இதான் நம்பர், 0547673111 கடைசியில் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனிவேஸ் ப்ரோ, இப்போ வந்து 1500 dirhams EMI. இப்போ பொதுவாகவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா சில பேர் 15, 20, 30 வருஷம்லாம் வந்து கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ 1500 dirhams EMI நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ எவ்வளோ வருஷம் வந்து நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், ஷார்ட்டாக முடிக்க முடியுமா, இல்லை என்ன எப்படி பேமெண்ட் பிளான்?
1: சரி, நீங்கள் ஓஎம்ஆரில் ஈசிஆரில் பம்மலில் வில்லா பார்க்குறீங்க அப்படின்னா, அண்ட் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கோயம்புத்தூர் ஆல்சோ, பட் கோயம்புத்தூர் உங்கள் இஎம்ஐ வந்து 2000 to 2500 dirhams வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த மூணு லொக்கேஷனில் நம்ம கொடுக்குற இந்த வில்லாஸ் தான் உங்களுக்கு இந்த 1500 dirhams EMI-ல நம்ம கொடுக்க போகிறோம். ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்ட குவஸ்டின்ஸ் வேலிட் குவஸ்டின், நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறது இங்கே தான். அண்ட் நம்ம 30-35 இயர்ஸ் பே பண்ணணும் போல் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த பிளானை 15-20 இயர்ஸ் ஸ்கீம், அண்ட் ஜென்ரலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 10 இயர்ஸ் இஎம்ஐ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த அஃபோர்டபுள் சைஸில் எனக்கு இஎம்ஐ ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, இனிஷியல் டைமில் நீங்கள் வந்து லாங்கர் டைம் எடுத்துக்கலாம், அதாவது 15-20 இயர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லோன் எப்படி குயிக்காக க்ளோஸ் பண்ணுறது, அதர் சேவிங்ஸை வச்சு, அதர் இன்கம், அதர் போனஸ் இதெல்லாத்தையும் வச்சு எப்படி நம்ம ஒரு 7-8 இயர்ஸ் இந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய ஷெடியூலும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட். அதாவது இதில் ரெண்டு போர்ஷன் இருக்கும், ஒன்று பேங்க் லோன், இன்னொன்று வந்து நம்ம கையிலேருந்து கொடுக்குற அமௌண்ட். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 10 லட்சத்தில் வாங்க போகிறீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, அதில் வந்துட்டு 8 lakh பேங்க் கொடுக்கும், அண்ட் 2 லட்சம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இமேஜின் நீங்களே 5 லட்சம் கொடுக்குறீங்க, 5 லட்சம் தான் பேங்க் லோன் போகிறீங்கன்னா, அப்போ இன்னும் உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகும், இன்னும் உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஷெடியூல்ஸ் வந்து மாறும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியும். அப்போது இனிஷியலாக லோனை கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கான்ட்ரிபியூஷனை ஜாஸ்தி கொடுக்க போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு இனிஷியல் ஃபண்ட் கிடையாது, எனக்கு இனிஷியலாக பேங்க் லோன் ஜாஸ்தி வேணும், அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டாக மாறும். ஒருத்தருக்கு ஃபண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு ஃபண்ட் இருக்காது, ஒருத்தருக்கு இஎம்ஐ இமிட்டாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கும் அப்படின்ற போது என்ன ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும், எதில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுன்றது அதுதான் இந்த ஈவெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறதே. அண்ட் அதுக்கு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கேரி பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதில் உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக, ஓஎம்ஆர் கம்ஃபர்டபுளாக, இல்லை பம்மல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லாட்டி கோயம்புத்தூரா, இது எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு கிளாரிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாலஜி கிடச்சிச்சு அப்படின்னாலே வி ஆர் மோஸ்ட் ஹாப்பி. அண்ட் அதனால சார்ஜாவில் நீங்கள் வரும்போது இந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும். பட் ஒன் பெஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் இந்த ஈவெண்ட்டில் ஆஸ் வி டிஸ்கஸ், அண்ட் பெரிய வில்லா அண்ட் 4 பெட்ரூம் வில்லா அட் ஓஷன் ட்ரைவ் வில்லா அட் ஈசிஆர் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை பெவலி கம்யூனிட்டி ஓஎம்ஆரில் வந்துட்டு 4 பெட்ரூம் வில்லாவாக இருக்கலாம், இல்லை ப்ரூக் சைட் ரெசிடென்ஸ் பம்மல் அனகாபுத்தூரில் 4 பெட்ரூமாக இருக்கலாம், அண்ட் கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற சாய்ஸஸ் நிறையா இருக்கும். கட்டி முடிச்ச 4 பெட்ரூம் இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்க 4 பெட்ரூம் இருக்குது, கட்ட போகிற 4 பெட்ரூமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அம்யூனிட்டிஸை நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஆல்சோ த ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஆஃபர், லைக் எந்த வில்லா நீங்கள் எடுத்தாலும் இது ரெண்டல் பேக்கேஜ் போகிறதுனால கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டோட உங்கள் வில்லாவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அட் துபாய் ஃபார் திஸ் 4 பெட்ரூம் வில்லா. அண்ட் நாளைக்கு அண்ட் சாட்டர்டே விச் இஸ் நடக்க போகிற ஈவெண்ட்டில் நீங்கள் துபாயிலிருந்து மீட் பண்ணலாம். இல்லை சண்டே ஐ எம் அவைலபிள் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பெரிய ஆஃபரோடு இருக்கக்கூடிய வில்லாவை நீங்கள் அண்ட் கமிங் சண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். நிறைய டைம் அண்ட் ராவ் அழகாக சொன்னாங்க, அண்ட் நம்ம 4 பெட்ரூம் வாங்கணும், பெரிய வில்லா வாங்கணும்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக இல்லை பெரிய லேண்ட் எடுக்கணும், இல்லை பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை நம்ம எடுக்கிறது 4 பெட்ரூமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். பட் டியூ டு அவர் பட்ஜெட்டிங் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் பேமெண்ட் கன்ஸ்ட்ரெயின், லோன் கன்ஸ்ட்ரெயினில் நம்மளே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சின்னதாகிட்டே கொண்டு வந்துட்டு இருப்போம். பட் இந்த தடவை நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண தேவையில்லை, எந்த விதமான ஸ்ட்ரகிளும் ஆக தேவையில்லை. ஈஸி கம்ஃபர்டபுள் பேமெண்ட் பிளானில், ஈஸி இஎம்ஐயில் உங்களுக்கு 4 பெட்ரூம் அண்ட் 100% பாசிபிள். ஸோ ஐ வாண்ட் டு சி யூ ஆல் ஓனர் ஆல் கிளைண்ட்ஸ் அஸ் அ 4 பெட்ரூம் ஓனர்ஸ், ஓகேங்களா? அண்ட் அதுக்காண்டி தான் இந்த ஒரு பெனிஃபிட். அண்ட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, அப்பா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் டெஃபினெட்லி அ மார்க்கெட்டிங் ஓன்லி, பட் ஆனால் அந்த மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இட் இஸ் அ வின் வின் சுச்சுவேஷன். எப்படி வின் சிட்டிக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கோ, கண்டிப்பாக இது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றது நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும்.
0: ஓகே, ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் செட். இட்ஸ் அ வின் வின் சிச்சுவேஷன். அப்படிதான் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ். எனிவேஸ், வீன் சிட்டியுடைய பிக் வில்லா சேலில் போய் கலந்துக்கோங்க. எல்லாருமே வந்து ஒரு பெரிய 4 BHK கம்மியான இஎம்ஐயில் வாங்கி போடுங்க ஃப்ரம் வீன் சிட்டி. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஃபியூச்சர் ஹோம் பயர்ஸ். அல் ஹயாத் ஹோட்டல் ஷார்ஜா, 27th September, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் வந்து இவெண்ட் டேட்டு. அங்கே போங்க, எல்லாமே கிளியர் ஆகும். 0547673111. This is the number 0547673111. Bro, thank you, bro.
1: Thank you, bro. Thank you for the 1 hour detailed interview.
0: Exactly.
1: Thank you so much.
2: The Evening Correct, presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI verum 1500 dirhams la 4 BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasathottu mittu padichu paathen iravilla kudichu paathen.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: போக்சோ வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜிம் வீரமணியின் நீதிமன்ற காவலை அக்டோபர் 9 வரை நீட்டித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீரமணியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடையவிருந்த நிலையில் காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜிம் கிரனைட்ஸ் வீரமணிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது மனுக்கள், பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சி ராஜசேகரன் மற்றும் வாராகி என்பவர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை விரைவில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுக ஆட்சியில் திமுக குடும்பத்துக்கு தெரியாமல் ஒரு FIR போட முடியுமா? வீரமணி வழக்கில் நடவடிக்கை எடுக்காததற்கு யார் காரணம் என்றும் உங்களுடைய குடும்ப அழுத்தமா? முக ஸ்டாலின் வெளியில் வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் தாவிக வேட்பாளர் மரகதம் குமரவேலுவை ஆதரிக்கும் நிகழ்வில் உரையாற்றிய அவர், பெண்கள் பாதுகாப்பில் முதல்வர் விஜயின் அரசு சமரசம் செய்து கொண்டதே இல்லை என்று தெரிவித்தார். போக்சோ வழக்கு குறித்து நானும் நிர்மல்குமாரும் பேச தடை விதிக்க வேண்டும் என்கின்றது திமுக. ஜனநாயகமற்ற செயலை திமுக செய்துள்ளது. வரலாற்றிலேயே முதன்முறையாக ADGP மீது முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். UPI பரிவர்த்தனைகளுக்கு புதிய மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் எனப்படும் MDR கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பொதுமக்கள் கூடுதலாக 1 பைசா கூட செலுத்த வேண்டியதில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தனிநபர் முதல் தனிநபருக்கான அனைத்து UPI பரிவர்த்தனைகளும் தொடர்ந்தும் இலவசமாக இருக்கும். அதேபோன்று 2000 ரூபாய் வரையிலான வணிக பரிவர்த்தனைகளுக்கும் MDR கட்டணம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% MDR பொருந்தும் என்றும் இந்த கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கக் கூடாது என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் குறிப்பிட்ட நிதி மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள செல்லுபடியாகும் வரி செலுத்துனர் அடையாள எண் எனப்படும் TIN சான்றிதழை சமர்ப்பிப்பது நவம்பர் 1 முதல் கட்டாயமாகின்றது. இதற்கான அறிவிப்பை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் கணக்கு திறத்தல், கட்டிட திட்ட அனுமதி பெறுதல், வாகன பதிவு மற்றும் உரிமத்தை புதுப்பித்தல், காணி அல்லது காணி உரிமையை பதிவு செய்தல், வணிகத்தை பதிவு செய்தல், நிறுவன பங்குகளை மாற்றுதல் மற்றும் கடன் அட்டை பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு TIN சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்.
2: அமீரக செய்திகள்.

0: துபாய் முழுவதும் கழிவு நீர் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் கழிவுகள் உள்ளிட்ட அபாயகரமான பொருட்களை அங்கீகரிக்கப்படாத இடங்களில் சட்டவிரோதமாக கொட்டியதாக 18 பேர் மீது துபாய் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் மேற்கொள்ளப்பட்டது. துபாய் காவல்துறையின் குற்றப்புலனாய்வு துறையின் பொருளாதார குற்றப்பிரிவில் உள்ள சுற்றுச்சூழல் குற்றப்பிரிவு துபாய் நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற ஆணையத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஐநா பொதுச்சபையின் 81st கூட்டத்தொடரில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்வைத்த குற்றச்சாட்டுகளை கத்தார் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக பொதுமக்களின் கருத்தை மாற்றும் பிரச்சாரத்தில் கத்தார் ஈடுபடுவதாக நெத்தன்யாகு குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி, இந்த குற்றச்சாட்டு இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் நடைபெறும் நடவடிக்கைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான கபடி அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் தாய்லாந்து அணியை எதிர்கொண்ட இந்திய வீரர்கள் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்தினர். இந்திய ஆட்டத்தின் முடிவில் 66-28 என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆண்கள் கபடி அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றும் முனைப்புடன் இந்திய அணி களம் காணவுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப்சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
4: Kus to alamas mikasa, su mikasa shu.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஏய் பட்டம்
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
3: brought you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
3: நீ ஃபைல் செய்யவா?
2: போய் ஃபைல் கராத.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000+ ஹாப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
7: தி VAT கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
8: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
9: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
8: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
10: 27 செப்டம்பர் சண்டே IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
11: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
12: செழித்தையும் தமிழி ஒளி

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. ஓகே, வெல்கம் பேக். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். என்னப்பா ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா, ஆமாம், 7 மணி வரைக்கும் கழுத்து வரைக்கும் பேசுகிறேன் நான். எனக்கே வந்து நிறைய நேரம் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கேப்பு தான் விட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பாட்டை போடுவோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பை தி வே, வீக்கெண்ட் வேறு, வீக்கெண்ட் இஸ் ஃபைனலி ஹியர். இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி, நாங்களாம் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோமா, ஆமாம் ஏதோ டின்னருக்கு. அப்போ சொல்கிறா, எப்படியோ திங்கக்கிழமையிலேருந்து தள்ளி தள்ளி தள்ளி ஒரு வீக்கெண்டை கொண்டு வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை வந்து அந்த ஆஃபீஸோ ஒர்க்கோ வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற அந்த ஜேர்னி இருக்கே, ஆடாடாடாடாடா, எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியறதில்ல. ஏன்னா நம்ம வேலையே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெய்னிங்காக போகிறதுனால, இல்லை எனக்கு இன்றைக்கி தெரில, சில நேரம் தெரியும், அப்பாடா முடிஞ்சுதுடா நாளைக்கு 2 நாள் லீவுடா அப்படின்ட்டு. ஆனால் இந்த 2 நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது தெரியுமா? நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, டெக்னிக்கலி வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிறவங்களை விட சாட்டர்டே ஹாஃப் டே ஆஃபீஸும் மீதி நாள் லீவ் இருக்கும்ல, சண்டே நைட் வரைக்கும், அவங்களுக்கு தான் வந்து இந்த வீக்கெண்ட் ரொம்ப லாங்காக ஃபீல் ஆகுதான். சாட்டர்டே சண்டே முழுக்க லீவ் இருக்கிறவங்களுக்கு பெருசாக வந்து என்ன இது, சாட்டர்டே ஆரம்பிச்சுதா என்ன, இப்போ தான் எந்திரிச்சோம், டீ குடித்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், சாயங்காலம் ஆகிடுச்சு, மறுபடியும் டீ குடித்தோம், படம் பார்த்தோம், நைட் ஆகிடுச்சு, அடுத்த நாள் கண்ணு முடித்தோம், மறுபடியும் பிரியாணி சாப்பிட்டோம், டீ குடித்தோம், சாயங்காலம் ஆகிடுச்சு, என்னடா வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. ஐயோ, உண்மையாகவே சில நேரம் அப்படி தான் இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் கூட பரவாயில்ல. முன்னாடி வந்து எப்படின்னா, அந்த வெள்ளி சனி லீவ் இருக்கும்ல, வீக்கெண்ட் வந்து வெள்ளி சனியாக இருக்கும்போது, இப்போ நம்ம ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சண்டே எல்லோரும் எந்திரிச்சு கால் நினச்சி வந்து பசங்களாம் வந்து சிக்கன் வாங்க போயிட்டுருப்பானுங்க, நம்ம அப்போ தான் எந்திரிச்சு ஃபஸ்ட் டே ஆஃப் தி ஒர்க் போயிட்டுருப்போம், அது கொஞ்சம் வேறமாக இருந்தது. பட் எனிவேஸ், இப்போ வந்து இந்த ஊத்மேத்தா, மன்கூல் அண்ட் ஷதாஃப், வேறு என்ன, கராமா, பர்துபாய், அப்புறம் ஈவன் ஜஃப்லியா, இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது வந்து லாம்சி பிளாசா, கரெக்டாக. இப்போ லாம்சி பிளாசா வந்து த பிளாசாவாக மறுபடியும் வருது. ஏன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் லாம்சி பிளாசா வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே இருந்தது, அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாம்சி பிளாசான்ற பேரே இப்போ வெளியில் எடுக்கவே இல்லை. எத்தனை வாட்டி வந்து இந்த லாம்சி பிளாசா கிட்ட ஒரு கடை இருக்குமே, அங்கே வாங்கலாம், லாம்சி பிளாசா கிட்ட பெரிய பார்க்கிங் லாட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அது லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க. அதை சுற்றி வந்து பெரிய சின்ன சின்ன கெஃபட்டேரியாலாம் இருக்கும். நாங்கள் வீடெல்லாம் தேடிருக்கேன் அந்த அந்த ஏரியா, ஏன்னா லாம்சி பிளாசா கிட்ட வந்துட்டோம்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடெல்லாம் தேடிருக்கேன், கிடச்சது இல்லை வீடு. பட் சச் அன் ஐகானிக் லொக்கேஷன் இட் இஸ். ஸோ இப்போ வந்து த பிளாசா அப்படிங்கிற பேரில் கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, இது வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனிவேஸ், அங்கே சே இட் அண்ட் சரி, அவ்வளோதான், நான் அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். ஆனால் இந்த துபாயில், துபாயில் யுஏஇயில் ஒரு சில ஆஃபர்லாம் வந்து ஒரு சில இந்த என்ன சொல்கிறது, இங்கேருந்து காசு ஊருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவாங்க, சில பேர் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு போய் அனுப்புவாங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அப்போ அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு புது புது ஆஃபராக போட்டுருப்பாங்க, கார்லாம் கொடுப்பாங்க, கேஷ் ப்ரைஸ் பெருசு பெருசாக கொடுப்பாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் மூலமாக நீங்கள் வந்து சம்பளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு அனுப்புறீங்க, ஏதோ ஒரு காசை ஊருக்கு அனுப்புறீங்க, அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஊருக்கு காசு அனுப்பலாம். இது நம்பர் 1, இனிமேல் நீ அதிலே அனுப்புங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆஃபர் தான் வந்துக்கிட்டே இருக்கும் பேக் டு பேக்கு. ஸோ இந்த மாதம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதம் விட்டு செப்டம்பர் அக்டோபர் மொத்தமாக வந்து 2 மாதம், அக்டோபர் 31 வரைக்கும் ஓவர் 200,000 திரம்ஸ் வர்த் ஆஃப் ப்ரைஸஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டெய்லி, வீக்லி, மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, ப்ளஸ் 100,000 திரம்ஸ் கிராண்ட் ப்ரைஸ். இதுதான் பெருசு, 100,000 திரம்ஸ் கிராண்ட் ப்ரைஸ். ஓகே, அவ்வளோதான், கண்டிஷன்ஸ் அப்ளை, யூ கேன் ஜஸ்ட் ட்ரை சென்டிங் யுவர் மணி த்ரூ அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். இப்போ ரைட் நோ யூ ஹவ் அ நைஸ் சாங் ஃப்ரம் போக்கிரி, ஜாலியாக இருக்கும், கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக், நான் ஜே ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கனெக். வித்யாசா மணி சர்மா இசையில்

0: ஜாலுகாஸில் வந்து உங்கள் ஃபேவரட் ஜுவல்லரி வரும், 10% முன்பணம் செலுத்தி இப்போவே வந்து புக் பண்ணலாம். சரியா, கையை வச்சு சும்மா இருங்க. ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் வந்து இன்னும் ஆக்சுவலாக ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல ஆக்சுவலி. ஆனால் வந்து ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து கோல்டு ப்ரைஸ் ஹைக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். ஓகேவா? ஸோ உங்கள் கோல்டு பர்ச்சேஸ் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்டு ரேட்டில் ஜுவல்லரி வாங்குறதுக்கு ஜாலுகாஸில் இப்போவே வந்து இந்த 10% முன்பணம் செலுத்தி புக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ விலை குறைஞ்சாலும் குறைஞ்ச விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து இன்றைக்கி எப்போது, ஐ மீன் இப்போ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ புக் பண்ணுறீங்களோ அந்த ரேட்லேயே விலை ஏறினாலும் பின்னாடி நீங்கள் வந்து ஜாலுகாஸில் வந்து நகை வாங்கிக்கலாம். ஜாலுகாஸுடைய ஆப்லேயும் வந்து இது இருக்குது. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ விசிட் எனி ஜாலுகாஸ் ஷோரூம் ஆல் ஓவர் தி யூஏஇ அண்ட் ஆஃபர் இஸ் வேலிட் அன்டில் நவம்பர் 7. ஏன்னா நவம்பர் 8 தீபாவளி.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: டு யூ பை பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கரமா. We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல, ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
5: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

தங்கமான பையன் நான் என்ன தாண்டி உன உனக்கு உன்னை பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா சின்ன சின்ன. எங்கள் அம்மா கிட்ட இந்த பாட்டை பாடிட்டு இருக்கேன், அங்கே வந்து இந்த பங்கமாக பார்த்துக்கிறேன்னா என்னடா தம்பி அப்படிங்கிறாங்க. பங்கமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா வந்து பயங்கரமாக உன்னை நான் பார்த்துப்பேன், தங்கமான பையன் நான், அதனால் உன்னை நான் பயங்கரமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்படியே நிறையா பெரியவங்களுக்கு வந்து ஒரு சில லோக்கல் வார்த்தைகள் புரிய மாட்டேங்குது, அதை வந்து பசங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு லவ் கரெக்டாக. எங்கே பிரியா இன்னும் சத்தமே வரலையா? ஓகே ரைட்டு, தம்பி வந்து இங்கேருந்து கிளம்புறேன், சந்தோஷமாக வந்து இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. அண்டு பையன் போய் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் சொல்லுமே நான். ஆ நீ என்ன பண்ணுங்க, டெஃபினெட்லி கோ டு திஸ் ஸ்பாட் கால்டு வேர் இஸ் இட் இருங்க, நான் வந்து இப்போ தான் டைப் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் பேசுகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் நினச்சிக்கங்க சரியா. அல்னாதா 2 அங்கே போனீங்கன்னா உங்களுக்காக வந்து வேதாமிருத்தா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் ஆ சரி அங்கே இருக்குது. அதனால் 149 திரம்ஸ்க்கு வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃபராக வந்து அபியங்கா கிழி ஸ்டீம் பாத் இந்த மாதிரி மேட்டர்லாம் தராங்க. அப்புறம் இடுப்பு வலி மூக்கு வலி மூட்டு வலி மைக்ரைன் பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு டாக்டர் கண்ணு திறந்தால் கண் எரிச்சலாக இருக்குது டாக்டர் அப்போ கண்ணை மூடிக்கிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமான மெடிசின் முறையெல்லாம் உங்களுக்காக ஆயுர்வேத முறையில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. நீங்கள் வந்து ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் கால் தம் 0569681100 ஓகே, அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணலாம். இட்ஸ் கால்டு வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர், பெஸ்ட் ஆயுர்வேதிக் கிளினிக் இன் துபாய், அல்னாதா 2 இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் கெட் இட் செக்ட். இடுப்பொலி மூக்கொலிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே போயிடுங்க. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பெரியமாவுக்கு வந்து என்னாச்சுன்னா தலையில் ரொம்ப நாளாக வலி, அதுவும் வந்து எப்படின்னா தலைவலி வந்து நார்மலாக ஒரு மனுஷனுக்கு எந்த ஏரியாவில் வருமோ தலையில் அங்கே வரல, அவங்களுக்கு சம்மந்த இல்லாத ஒரு ஏரியாவுக்கு வந்தது. அவங்க வந்து விட்டாங்க, லைட்டாக தலைவலிக்குதில்ல சரி ஓகே கொஞ்சம் ஒரு டீ குடித்தா சரியாயிடும், லைட்டாக தலைவலிக்குதில்ல சரி கொஞ்சம் குறுக்க சாஞ்சு படுத்து தூங்கினோம்னா நல்லாயிருக்கும்னு இவங்களாவே ஒன்று பண்ணி கடைசியில் தலையில் கட்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போய் அதை ரிமூவ் பண்ணி அது பெரிய பிரச்சனை. அதனால் சில நேரம் சில வலியெல்லாம் வந்து உடம்புல டக்கு டக்குன்னு காட்டி கொடுக்கும். தம்பி தயவு செஞ்சு போய் டெஸ்ட் பண்ணிக்க, இல்லைனா பெரிய பஞ்சாயத்து ஆயிடுன்னு அதை நீங்கள் உதாசீனப்படுத்துனீங்க அவ்வளோதான். ஸோ அதனால் தங்கமான பையனாக போய் தங்கமான பொண்ணாக போய் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட், திஸ் இஸ் ஆர்ஜி பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ. குட் நைட், ஹாப்பி வீக்கெண்ட்.

0: We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
9: This hour of the evening correct is brought to you by Bright Collection Alikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
10: You are back.
9: The evening correct presented by VNCT Global in Big Villa Sale la monthly EMI verum 1500 dirhams la 4 BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தான் திமுக என்று முதலமைச்சர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். பாஜக உள்ளே வந்துவிடும் என்று எப்போது பார்த்தாலும் பூச்சாண்டி காட்டுகின்றனர் என்று தெரிவித்த அவர், டெல்லியில் உள்ள திமுகவிற்கு பெயர்தான் பாஜக, தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தான் திமுக என்று விமர்சித்தார். திமுக, பாஜக மற்றும் பலர் என அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைதான் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மதுராந்தகம் இடைத்தேர்தலுக்காக மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முதல்வர் இதனை தெரிவித்தார். மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே கடன் வாங்குகின்றோம், கொள்ளையடிப்பதற்காக அல்ல என்றும் தெரிவித்தார். அரசியலுக்கு வருவதற்கு முன் வந்ததற்கு பின் உங்கள் சொத்து கணக்கை காட்ட முடியுமா என்று திமுகவுக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். ஜிம் வீரமணி பாலியல் வழக்கில் மு க ஸ்டாலின் சார் வாயை திறக்காதது ஏன் என்றும் அவர் வினவினார். திமுக தான் வாயை திறக்கவில்லை என்றால் மற்றும் பலரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். ஜிம் வீரமணி வழக்கை அரசியலாக்க வேண்டாம் என்று அமைச்சர்கள் திமுகவினருக்கு அறிவுறுத்தும்படி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜிம் கிரனைட் வீரமணிக்கு எதிரான போக்சோ வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் முந்தைய திமுக அரசு தப்பிக்க விட்டுவிட்டதாக தமிழக அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பேட்டியளித்திருந்தனர். அதேபோன்று தாவிகா தகவல் தொழில்நுட்ப பிரிவும் திமுக அரசுக்கு எதிராக குற்றஞ்சாட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது. இது திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்த ஜிம் வீரமணிக்கு எதிரான வழக்கில் திமுக அரசு மீது குற்றஞ்சாட்டி கருத்துக்கள் தெரிவிக்க அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவிகா தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 1,00,000 ரூபாய் மான நட்ட ஈடு வழங்கும்படி அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவிகா தொழில்நுட்ப பிரிவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தனர். தேர்தல் பணிகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கும் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை மதிக்காமல் மதுராந்தகம் தொகுதியில் பள்ளி மாணவர்களின் கைகளில் தாவிகா கொடிகளை திணித்து இடைத்தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் அவர்களை ஈடுபடுத்திய தாவிகாவினரின் ஆணவம் கடும் கண்டனத்துக்குரியது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம் என்பது உங்களுக்கு தெரியாதா? முதல்வர் அவர்களே என்றும் அவர் வினவியுள்ளார். நீங்கள் மறைமுகமாக குழந்தைகளை குறிவைத்ததன் நீட்சிதான் இன்று உங்கள் கட்சிக்காரர்கள் அதே குழந்தைகளை நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் பதவி வரிக்காக படிக்கும் பிள்ளைகளை இப்படி பரப்புரையாளர்களாக உபயோகப்படுத்துவது அருவருக்கத்தக்க அரசியல் உத்தி என்று அவர் இது தொடர்பான காணொலியொன்றையும் வெளியிட்டு பதிவிட்டுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமாரின் பேச்சு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மோதல் போக்கின் காரணமாக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் விகிதாசார விகிதிகளின்படியும் CWMA உத்தரவின்படியும் கிடைக்க வேண்டிய நீரையும் திறக்காமல் உச்சநீதிமன்றத்தில் சவால் செய்வோம் என கர்நாடக முதலமைச்சர் கூறி காலந்தாழ்த்துவது ஏற்கவே முடியாத அநீதியாகும் என்றும் அவர்

0: கூறியுள்ளார். எனவே சட்ட விதிகளையும் ஆணையத்தின் உத்தரவையும் மதித்து 15 நாட்களுக்கு நாள்தோறும் வினாடிக்கு 4000 கன அடி நீர் திறப்பதோடு நிலுவையில் உள்ள பற்றாக்குறையையும் உடனடியாக ஈடு செய்து காவிரியில் தமிழகத்துக்கான உரிய பங்கை கர்நாடக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்தார். இல்லாவிடின் டெல்லியில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும், இனி நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சிஜேபி இணை நிறுவனர் சௌரவ் தாஸ் தெரிவித்தார். SIR அடிப்படையிலான வாக்காளர் பட்டியலை நிறுத்தி வைத்துவிட்டு முந்தைய வாக்காளர் பட்டியலை பயன்படுத்த வேண்டும். SIR தொடர்பான கோப்புகளை உச்சநீதிமன்றத்தின் தலைமையிலான குழுவின் பாதுகாப்பில் வைக்க வேண்டும். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பான சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஒரு சாதாரண குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் விவகாரத்தில் நடப்பதைப் போல தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராகவும் காவல்துறை விசாரணை, ஆதாரங்களை சேகரித்தல், நீதிமன்ற விசாரணை ஆகியவை நடைபெற வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் சந்த் குரேஷி சார்பில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஷைலேந்திர மணி திரிபாதி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். 22வது திருத்தச் சட்ட மூலத்தின் 3 வாசிப்பு திருத்தங்களுடன் விசேட பெரும்பான்மையில் நிறைவேறியது. அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் இன்று 95 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது. பாராளுமன்றத்தில் இன்று மாலை இடம்பெற்ற சட்டமூலத்தின் 2 வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பின் போது குறித்த திருத்தச் சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 158 வாக்குகளும் எதிராக 63 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. எதிர்க்கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இச்சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மூலத்தின் சரத்துக்களை சவாலுக்குட்படுத்தி பல மனுக்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்து இடையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். காசாவுக்காக 1 கோடிக்கும் மேற்பட்ட உணவு பொதிகளை தயாரிக்கும் அமீரகத்தின் மிகப்பெரிய மனிதாபிமான முயற்சிக்கு மறைந்த ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூமின் நினைவாக அகமது பின் ராஷித் மனிதாபிமான பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு சமூக நிகழ்ச்சி செப்டம்பர் 26 சனிக்கிழமை துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடைபெறுகிறது. இதில் தன்னார்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் மறைந்த ஷேக்கின் ஆதரவாளர்கள் பங்கேற்று காசாவில் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுக்காக உணவு உதவி பொட்டலங்களை தயாரிக்க உள்ளனர். காசா மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சி அமீரகத்தின் தொடர்ச்சியான மனிதாபிமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஈரான் போருக்கு தற்காலிக தீர்வு அல்ல, நீடித்த அமைதியே தேவை என்று ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் எந்தவொரு சமரசமும் மீண்டும் மோதல் வெடிப்பதற்கு முன் ஏற்படும் தற்காலிக இடைநிறுத்தமாக இல்லாமல் நீடித்த அமைதியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். வாஷிங்டனை உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகளுடன் இணைந்து ஈரானும் அதன் வளைகுடா அண்டை நாடுகளும் நேரடியாகவும் பொருத்தமான முறையிலும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எங்களுக்கு அமைதி தேவை என்பதில் சந்தேகமில்லை, ஆனால் அந்த அமைதி நீடித்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் என டாக்டர் அன்வகர் காஷ் கூறினார். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோர்முஸ் நீரிணையை 7 மீண்டும் திறப்பதற்கும் ஈரான் புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரையொட்டி ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் மத்தியஸ்தர்கள் மூலம் இந்த திட்டம் அமெரிக்காவிடம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். குறிப்பிட்ட நிபந்தனைகள் ஏற்கப்பட்டால் 7வது நாளின் முடிவில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் கடந்த ஜூன் மாதம் இருதரப்பும் எட்டிய புரிந்துணர்வின் அடிப்படையிலான நிபந்தனைகளை உள்ளடக்கியதாக அபாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஈரான், காசா உள்ளிட்ட மத்திய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வலுவாக நியாயப்படுத்தி பேசினார். நியூயார்க்கில் அவர் உரையாற்ற மேடையேறிய போது எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பிரதிநிதிகள் அரங்கில் இருந்து வெளியேறினர். இதற்கு பதிலளித்த நெத்தன்யாகு இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு வேறு வழியில்லை என்று நெத்தன்யாகு கூறினார். மேலும் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகின்றது என்ற குற்றச்சாட்டையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு நிராகரித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வீரர்களின் சம்பளத்தில் 25% குறைக்கப்பட உள்ளது. நிதி வளர்ச்சி மற்றும் போட்டி திறன் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் தெரிவித்துள்ளது. இதன்படி சர்வதேச வீரர்களுக்கான 12 ஒப்பந்தங்கள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும். ஆனால் உள்நாட்டு வீரர்களுக்கான ரீட்டைனர் ஒப்பந்த காலம் 12 இருந்து 7 குறைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Hey Anthony, தெரிக்க லியோவ எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: Star of the month.
4: Singer Hariharan.

0: Good evening. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே வந்தாச்சு. இது எனக்கும் த்ரோட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருச்சு. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸில் நல்லா ஓகேவா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். எஸ், இந்த ஃப்ரைடே வந்ததும் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டு போயிட்டே இருக்கும்போது யூஏ அப்டேட், யூஏயில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் இல்லை?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி இந்த துபாய் ஃபவுண்டைன் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா தற்காலிகமாக, இப்போ வந்து மறுபடியும் வந்து ரெசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு போகிற பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் போகலாம். இஸ் துபாய் ஃபவுண்டைன் இப்போ மறுபடியும் ரெசியூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஏன்னா சில பேரோட வந்து ஷோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டைம் போகிறதே வந்து தெரியாதுல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு காம்போ தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து இருக்க போது. இஸ் அந்த பர்சனை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள், சினிமா பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஸோ யார் அந்த கெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எஸ், நம்ம கிருஷ்ணி மணிபாலன் பிஸியான டைம்லேயும் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து நிறையா சினிமா பற்றி அவங்களும் நானும் வந்து பேச போகிறோம். இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, ஸோ வீக்கெண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.
1: 89.4. We'll be back. Commercial break.
2: VNCT Global in Big Villa Sale இப்ப நம்ம ஷார்ஜால. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just monthly 1500 dirhams EMI ல. 4BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கோ.
3: இந்த Big Villa Sale 27 September Sunday 10 AM to 8 PM Al Hayat Hotel near King Faisal Mosque ஷார்ஜால நடக்கவிருக்கு. Call 054-767-3111. 054-767-3111. 4BHK Villas, Spacious Villas, வெறும் 1500 dirhams EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
4: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார் அவரு?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
8: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
9: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எஸ், நான் சொன்ன மாதிரி நம்ம ஆர்ஜே கிருஷ்ணியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ கிருஷ்ணி, எப்படி இருக்கீங்க?
1: ஹாய் ப்ரியா, நல்லா இருக்கேன்.
0: ஆஃப்டர் லாங் டைம், ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட காம்போ, இந்த காம்போக்காக நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க அடுத்து எப்போ பேசுவீங்க அப்படின்னு. உங்களுக்கும் மெசேஜ் வந்திருக்கு.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
0: நல்லா பாக்குறீங்களே. ஓகே, சோ மூவிஸ் பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லிருந்தேன்.
1: ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மூவிஸ் பத்தி பேச போறோம். என்னன்னா, கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான திரைப்படங்கள் இந்த நாட்கள்ல வந்து நிறையவே வந்துட்டு இருக்கு. அப்ப இப்பவே வந்து நிறைய பேர் வந்து அதை ஊகிச்சிருப்பாங்க, எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த படம் இப்போ சமீபத்துல வந்த அந்த படம் பத்தி பேசாத ஆளே இல்ல அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அதை பத்தி தான் பேசுறாங்க. சரி, நம்ம பேசலாம்னு பார்த்தா நமக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் அவங்க பேசுறத பார்த்தாலே ஓகே, மனசு நிறைஞ்சு போச்சு. ஓகே, நம்ம சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் அவங்களும் சொல்றாங்க அப்படின்ட்டு.
1: ஆமா, அடுத்தது இந்த படத்தை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அங்க போய் அந்த படத்தோட டிரெக்டர் இருக்காரு இல்லையா, ராஜா கருப்புசாமி, அவரு வந்து கமெண்ட் பண்றாரு. இது இது ஒண்ணும் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த படம் பத்தி தான் பேச போறோம். முத ராத்திரி அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பார்ப்போம்.
0: ஆமா, வரட்டும்.
1: நிறைய படங்கள் நல்ல படங்களா இருக்கும், தியேட்டர்ல கண்டிப்பா போய் பார்க்க மாட்டோம். அது ஓடிடியில வந்ததுக்கு அப்புறமா தான், அடடா நல்ல படமா இருக்கே, இதை மிஸ் பண்ணிட்டோமே நம்ம தியேட்டர்ல பாக்குறதுக்கு அப்படிங்கிற இதோட நம்ம வர்றது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த படம், ஆமா, நானும் ஓடிடியில தான் பார்த்தேன், நீங்களும் ஓடிடியில தான் பார்த்திருப்பீங்க. ஏன்னா தியேட்டர்ல வரும்போது நிறைய பேர் போய் பார்க்கல.
0: சரி, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து இப்போ புது டைரக்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, சரி என்ன இருந்துற போது அந்த படத்துல அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கும். ஆனா சில பேர் இந்த லைக் இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து இந்த வேர்ட்ஸ்னால வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு
1: வந்து சொல்லி
0: சோசியல் மீடியாலையும் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விமன் இந்த டைரக்டர் வந்து காமிச்சிருப்பாரு. ஒவ்வொரு விமனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பெயின் இருக்கு.
1: ஆமா,
0: அதையும் ரொம்ப அழகா வந்து
1: அடுத்து நம்மளை சுத்தி, சாதாரணமா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க எத்தனை விதமா இருக்காங்க, எத்தனை விதமான சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கு, என்ன மாதிரியான மனுஷங்களா இருக்காங்கிறத அவருடைய அனுபவம், அது ஒட்டு மொத்தமா அந்த படம் வந்து இயக்குனரோட அனுபவம். அவர் வந்து இன்டர்வியூஸ்ல சொல்றாரு, நான் குழந்தையில இருக்கும் போது இதை நான் கவனிச்சேன், என் அண்ணா கல்யாணத்து போது இதை நான் கவனிச்சேன்,
0: ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ணி.
1: ஆமா, அது எல்லாத்தையும் ஒரு படமா அவர் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா அவர் சின்ன குழந்தையா இருக்கும் போது கவனிச்ச விஷயங்கள் இத்தனை வருஷம் தாண்டி இப்பவும் வந்து அது ரெலவெண்டா இருக்குங்கிறது தான் பெரிய விஷயம். அதனாலதான் இன்னைக்கு அந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். சோ அந்த படத்தை பத்தி இன்னைக்கு நாம பேச போறோம்.
0: எஸ் எக்ஸாக்ட்லி. அதுவும் இந்த மூவி அப்படின்றத தாண்டி அந்த மூவில வர்க் பண்ண அந்த ரோல் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும். இது வந்து கண்டிப்பா நமக்கு, உங்களுக்கு, எனக்கு, அதோ போறாரு அவருக்கு, கிருஷ்ணிக்கு, எல்லாருக்குமே ரிலேட் ஆகக்கூடிய அந்த ஒரு மனசாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். நிறையா ஒன்னா ரெண்டு, ஆக்சுவலி ஒரு ஷோ பத்தாதுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் எஸ், 89.4 தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன், கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikayudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. அப்புறங்க செப்டம்பர் 26th எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் வந்து நம்ம துபாயில் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடக்க இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்கெட்ஸ் புக் பண்ணலன்னா platinumlist.ae போயிட்டு உடனே டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். எஸ், இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் அகம் பேண்ட். இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன்ஸோட அகம் பேண்ட் இப்போ துபாயில் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 26th அதாவது நாளைக்கு சாட்டர்டே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ platinumlist.ae போயிட்டு நீங்கள் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் வந்து நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. ஸோ இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் ஆஃபீஸில் கூட நாங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். டிக்கெட்ஸ்லாம் அடிச்சு பிடிச்சி நாங்களே சண்டை போட்டு தான் வாங்கி வச்சுருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன். அதை க்ராஸ் செக் வேறு பண்ணாங்க, நிஜமாக போகிறீங்க தானே, போகிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துடுங்க, நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஓகேவா? எஸ், நானும் கிருஷ்ணியும் வந்து ரெடியாக இருக்கோம். அடுத்து மற்றவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் லெட்டர் போடுறேன். அண்ட் எஸ், இப்போ தொடர்ந்து பேசலாம். இன்னும் நானும் கிருஷ்ணியும் ஒரு முக்கியமான ஒரு மூவியை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், வந்து சொல்கிறோம் அதை பற்றி. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் இருக்கிறது. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: we'll be back after a short commercial break.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா என்ன விலை படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். என்ன விலை? GCC ரிலீஸ் பை அல்தவசூல், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நேற்று எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்தது, சாங் ரெக்வஸ்ட். வித்யாசாகர் ஃப்ரம் கோயம்புத்தூர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, தாம் தூம் படத்துல இருந்து யாரோ மனதிலே சாங் வந்து பிளே பண்ணுங்க பிரியா அப்படின்னு. நேத்தே கேட்டிருந்தாரு, என்னால் பிளே பண்ண முடியல. ஒரு ஒருத்தரோட கேட்ட சாங்ஸ் எல்லாமே நான் பிளே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வித்யாசாகருக்கு, ஸோ வித்யாசாகருக்கே நம்ம வந்து பாட்டு கொடுக்குறோம் பாருங்களேன், பேர் அந்த மாதிரி. அண்ட் இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். மனசை தொட்டமேட்டுக்காக அவர் கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் பண்ணலாம், 050-252-8940 அந்த நம்பருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கேன், ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல், அங்கே வந்து நீங்க டிஎம் பண்ணலாம். ஓகே, என் பாட்டு கேட்கலாமா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எஸ், நானும் ஆர்ஜே கிருஷ்ணன் சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது முத ராத்திரி மூவி பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். டைட்டிலில் பார்த்தோன்னே என்ன படம் அது, ஐயோ அந்த படத்துக்குலாமா போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொண்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா டோட்டலாக நினச்சது வேறு, அதுக்கப்புறம் லைக் படத்தில் அந்த பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு.
1: இல்லையா, படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, ஆமாம் உண்மையாகவே கல்யாணம் ஒண்ணு நடக்குது, அதுல பொண்ணோட சம்மதமும் இல்ல, பையனோட சம்மதமும் இல்ல, ஆனா ஃபேமிலி பிரஷர், அவங்க வந்து எனக்கு பண்ணி வைக்கணும், உன்னை வந்து நான் கரை சேர்க்கணும் அப்படின்னு பொண்ணு பக்கம், பையன் பக்கம் இத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற, பழசெல்லாம் மறந்துரு, நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி அவனுக்கு கல்யாணம் நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து ஊருக்கு வரும்போது
0: நாங்க வந்து இந்த மூவி பத்தி பேசுறோம், ஸ்பாயிலர் அலர்ட், நீங்க ஒருவேளை வந்து
1: கண்டிப்பா பாத்திருப்பாங்க, கண்டிப்பா எல்லாரும் பாத்திருப்பாங்க. இன்னைக்கும் இது நடக்குது உலகத்துல, எத்தனையோ தமிழர் வீடுகள்ல இது நடக்குது, ஆமாவா இல்லையா?
0: உண்மைதான், முக்கியமா துபாயில ஒர்க் பண்றவங்க, அப்ராட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி நீ வரணும், ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருவோம்,
1: ஆமா
0: ஒரு 10 நாள்ல வந்து கல்யாணம் பண்ண, கல்யாணம்
1: வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறமா அவனோட வாழ்க்கை, அவனோட முடிவுகள்னு அதை விட்டுறணும். அதுலயும் போய் நம்ம மூக்கு நுழைக்க கூடாது. அதுதான் சரியா வளர்ந்தவங்களோட, இது வந்து இது வந்து ஒரு சமூகமாவே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண மறந்துட்டோம். ஒரு ஒரு ஒரு முறை இருக்கு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க.
0: இல்ல, நான் ஒரு விஷயத்தை அக்ரி பண்றேன், அவங்க பண்ற விதம் வேணா வந்து தப்பு, அந்த ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்றது 100% வந்து தப்பு தான், விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்றது தப்பு தான், ஐ அக்ரி. பட் மேரேஜ் வந்து பண்ணா தன்னோட பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சா வந்து நம்ம எத்தனை காலம் வந்து உயிரோட இருப்போம்னு தெரியாதே. அப்ப அவனுக்குன்னு, அவளுக்குன்னு ஒரு துணை வேணும், அவனுக்குன்னு ஒரு துணை வேணும்
1: நினைக்கிறேன். அவனுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறது சரிதான், ஆனா அதையும் தாண்டி ஒரு சுயநலம் கண்டிப்பா அதுல இருக்கு. அதாவது அவன் சரி, அவன் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், அவன் நல்லா இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கறது சுயநலம் தானே இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல சரி, ஓகே இப்ப எங்க விட்டோம் நம்ம, அவருக்கும் தெரியாது. அப்ப இந்த மாதிரி எத்தனையோ கல்யாணங்கள் திருமணங்கள் நடந்திருக்கு, நடந்து அந்த முதல் ராத்திரி எப்படி இருந்திருக்கும் அந்த ரெண்டு பேருக்கும்
0: யாருனே தெரியாது,
1: யாருனே தெரியாது.
0: ரெண்டு பேரும் திடீர்னு அன்னைக்கு அந்த மேடையில தான் முதல் தடவை பாக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஒரு மூவியை பார்த்து பாரு எப்படி எல்லாம் நடக்குதுன்றோம், அந்த காலத்துல நிஜமாவே அப்படிதான் நடந்தது.
1: என்ன அந்த காலம், இந்த காலத்துலயும் அப்படி நடந்துக்குது.
0: பொண்ணோட முகத்தை வந்து பாத்திருக்க மாட்டாங்க, மாப்பிள்ளையோட முகத்தை வந்து பாத்திருக்க மாட்டாங்க, கல்யாணத்தை அன்னைக்குதான் வந்து பாக்குறேன். இன்னமும் நிறைய மேரேஜஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சோ எஸ், இதுல வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டைப் ஆஃப் விமன், சோ அதை பத்தியும் வந்து நம்ம அன்புடன் நான் ப்ரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
8: Bye. அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லிட்டா. எவ்ரிடேவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale monthly EMI வெறும் 1500 dirhams ல 4BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. என் கூட ஆர்ஜே கிருஷ்ணி இருக்காங்க. இஸ் முதராத்திரி மூவி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கிருஷ்ணி, இந்த படத்துல வந்து சில படங்களை பார்க்கும் போது சில கேரக்டர்லாம் நமக்கு மறந்து போயிடும். யாராவது இந்த சப்போர்ட்டிங் ரோல் பண்றவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து நம்ம மைண்ட்ல இருப்பாங்க. பட் ஆக்சுவலி ஆஃப்டர் லாங் டைம் இந்த படத்துல தான் ஒவ்வொருத்தோட ஃபேஸுமே வந்து ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன ரோல் பண்ணாங்க
1: அது ஏன் சொல்லுங்க. ஏன்னா உங்களை சுத்தியும் என்ன சுத்தியும் அதே மாதிரியான ஆட்கள் வந்து இருக்காங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். படத்தை முழுசா வந்து கனெக்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்.
0: எக்ஸாக்ட்லி. அதுல ஃபர்ஸ்ட் வந்து முத்து பத்தி நம்ம பேசலாம், அப்படியே தொடர்ந்து எல்லாரும் பத்தியும் பேசலாம். அந்த முத்து அப்படின்ற ஒரு ரோல் இருக்குல்ல, ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்ல அதை பார்க்கும்போது என்ன என்ன கனெக்ட் பண்ண முடிஞ்சது என்னால. மத்த பொண்ணுங்களுக்கும் வந்து அப்படி இருந்ததான்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுல வந்து என்னோட அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நிறைய தடவை என்னோட ஷோலயே சொல்லியிருக்கேன், ட்ரெஸ் வந்து இப்படிதான் பண்ணணும், ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் கூட வந்து பேசக்கூடாது, 6 மணிக்கு ஷார்ப்பா வந்து வீட்டுல இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து கலந்துக்க கூடாது, எங்க எந்த ஸ்கூல் ட்ரிப்லயும் வந்து நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வந்து வளர்த்திருக்காங்க. சோ என் தம்பி அப்படி கிடையாது. நீ எங்க வேணாலும் போ, கிரிக்கெட் ஸ்டேட் பிளேயர் அவன், நீங்க வேணாலும் என்ஜாய் பண்ண ட்ரிப் போ. சோ அப்படிலாம் வந்து சொல்லி
1: இப்படி இல்ல பாருங்க, லிசன் லிசன், ஒரே குடும்பத்துக்குள்ளேயே
0: ஓகே. சோ அப்படிதான் வந்து இருந்தது. அப்போ என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா எது பண்ணாலும் வந்து திட்டுதான் விழுது, அடிதான் விழுது, அப்போ எப்போ இந்த கேஜ்ல இருந்து பறந்து போலாம், எப்போ சீக்கிரம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி எஸ்கேப் ஆகலாம், இல்ல ஃபாரின் கண்ட்ரி வந்து போலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். சேம் இந்த படத்துல அந்த ஹீரோயினுக்கு கூட அதே ரோல் தான் வந்து வருது.
1: ஆமா
0: ஓகேவா. சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு பையனை அவங்களே போய் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து பறந்து போனா போதும், இந்த கேஜ்ல இருந்து பறந்து போனா போதும் இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, சில பேருக்கு வந்து இந்த கேஜை விட நம்ம கல்யாணம் பண்ணி போய் மாற்றோம் அந்த கேஜ் வந்து ஐயோ ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு வந்து அமையும். சில பேருக்கு என்ன அப்படின்னா, நிஜமாவே வந்து ஒரு ஹெவன் மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க, ரொம்ப பிளஸ்டா வந்து இருக்கும். அது பர்சன் டு பர்சன் வந்து மாறும் இல்லையா, நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கே, இதுக்கு நம்ம அதுவே பரவாயில்ல போலயே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தோணும்.
1: இப்ப இது படம், இது ஒரு படமா இருந்ததுனாலதான் அன்னைக்கு முத்துக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, விருப்பம் இல்லாம தான் நான் இப்படி இதுதான் நடந்தது, இதனால தான் நான் கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணேன், மணமேடை வரைக்கும் வந்தேன் அப்படிங்கறது அவளால ஓபன் அப் பண்ண முடிஞ்சது. இதே நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ சந்திக்கிற ஆண்கள், நம்ம பார்த்த ஆண்கள், இவங்கள்ட்ட இத வந்து சொல்ல முடியுமா, இது அக்செப்ட் பண்ற எத்தனை பெர்சன்டேஜ் இருப்பாங்க?
0: ரொம்ப கஷ்டம்,
1: ரொம்ப கஷ்டம் இல்லையா?
0: அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த சாங்க் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் இஸ் நம்ம கூட ஆர்ஜே கிருஷ்ணியும் பேசிட்டு இருக்காங்க.
2: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

மண்டே டு சாட்டர்டே டேக் அவேல வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ வெறும் 10 திரம்ஸ் தான்.

0: ஈஸியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break.
2: What are you doing? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் கூட அர்ஜி கிருஷ்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ, சினிமா ஷோ அப்படின்னு சொல்லலாம். அன்புடன் நான்,
1: அன்புடன் நான் ஷோல வந்து அன்பே இல்லாத மனுஷங்க பத்தி பேசிட்டு இருக்கோம்.
0: ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்மள புரிஞ்சுக்காதவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அன்பை வந்து புரிஞ்சுக்காத மனிதர்கள் நிறைய பேர் வந்து நம்ம சுத்தி வந்து இருக்காங்க. என்ன பியூட்டினா, நீ என் மேல அன்பு காமிக்கிறோ இல்லையோ, பட் ஸ்டில் நான் வந்து உன் மேல அக்கறையா தான் இருப்பேன், கன்சர்னா தான் இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
1: ஆனா இப்ப கன்சர்னுக்கும் நீ வந்து இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டோட இப்ப நீங்க சொன்ன மாதிரி வளர்த்துருக்காங்க. இதுல எங்க அன்பு இருக்குன்னு எனக்கு அது புரியல. இப்போ கிளி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கிளியை வாங்கி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா, அது நான் அந்த கிளி மேல இருக்கிற அன்பால நான் பண்றேனா இல்ல அது எனக்கு தேவை, என்னோட சந்தோஷம் அதுக்காக பண்றேன். அப்ப அங்க வந்து அன்போ அக்கறையும் இல்ல. இல்ல
0: அது என்ன மாதிரி தானே. ஈவன் இப்போ என்னோட அம்மாவே வந்து எடுத்துக்கோங்க. சோ அவங்களுக்கு அவங்கள நான் வந்து அப்போ எனக்கு அவங்க மேல ரொம்ப வெறுப்பு இருந்தது. லைக் ஏன் இப்படி பண்றாங்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, ஏன் நம்மளை இப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து தோணுச்சு. அப்புறம் அவங்க அவங்கள வளர்த்த விதம் அந்த மாதிரி
1: சமூகம். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு பெண் பிள்ளையே ஒரே குடும்பத்துல அக்கா தம்பி பெண் பிள்ளைய வளர்க்குற விதத்துக்கும் ஆம்பளை பையனை வளர்க்குற விதத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இந்த சமூகம் தான் அதுக்கு இன்னொரு காரணம்.
0: சீரியஸ்லி அவங்களே விட்டா கூட, நீ என்ன பொம்பளை பிள்ளைவா, நீ அவ்வளவு படிக்க வைக்க போற, அவ்வளவு அது பண்ண போற அப்படின்ற மாதிரி, என்ன இப்படி ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு இருக்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்றதுக்காகவே பயந்து பயந்தே வந்து
1: பயந்து பயந்து. அடுத்தது உண்மையாவே இப்ப வரைக்கும் நம்ம பெண்கள் வந்து சுதந்திரமா வந்து தெரிய முடியுதா, வாழ முடியுதா, வெளியில போக முடியுதா, எதுவும் பண்ண முடியுதா, இல்ல பாதுகாப்பு பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இருக்கு. சோ இதெல்லாமே யோசிச்சும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா. ஆமா அதுதான் காரணம்.
0: ஊரு அந்த மாதிரி வந்து ஸ்டில் மதுரை கொஞ்சம் கொஞ்சமா மதுரையெல்லாம் வந்து டெவலப் ஆயிட்டு தான் வருது. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் இல்ல. ஏன் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு. சோ அவங்களுக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொதராத்திரி மூவி மாதிரி தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்ல வந்து அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 16-17 அந்த ஏஜ்லயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றாங்க. மாப்பிள்ள எப்படி தெரியுமா, சோ அந்த பொண்ணுக்கு வந்து 16-17 பாத்திருக்க பையனோட ஏஜ் வந்து அப்பவே வந்து 35+ ஓகேவா. சோ அந்த ஏஜ் கேப் பாருங்க, அவ்வளவு ஏஜ்ல புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க ஹாப்பியா இருந்தீங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவங்க ஹாப்பியா கிடையாது. அவர் ரொம்ப ஆல்கஹாலிக்கா மாறி குடிச்சு லைக் வந்து இறந்து போயிட்டாரு. அப்புறம் இந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும், மறுபடியும் வந்து எந்த பையனை லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்களோ அந்த பையன் கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இவங்களுக்காகவே. கல்யாணம் பண்ணிக்க தோணல, மறுபடியும் அதே பொண்ணை ரீமேரேஜ் பண்ணு சொல்ற மாதிரி பெசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. ஏன் அப்படி சுத்தி வளைச்சு வந்து மறுபடியும்,
1: ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் தெரியாது அதோட அது என்ன அப்படிங்கறது புரியாது.
0: சீரியஸ்
1: அந்த அனுபவம் தான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்
0: இல்லையா. சோ அப்பதான் வந்து தெரிஞ்சது நிறைய ஃபேமிலியில இந்த மாதிரி வந்து பண்றாங்கல்ல. ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிரணும், எப்படியாவது நம்ம காஸ்டுக்குள்ளே வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிரணும்.
1: ஆமா
0: அப்பதான் வந்து
1: திருப்தியோ நெட்டையோ வயசானவனா கூட பரவாயில்ல,
0: எங்களுக்கு எங்க கௌரவம்
1: தான் முக்கியம். அப்பா அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம், கௌரவம்.
0: ஒண்ணு ரெண்டு கிடையாது, எனக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து தெரியும்.
1: தெரிஞ்ச ஸ்டோரிஸே எவ்வளவு இருக்குன்னா, தெரியாத எவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆமா
0: இன்னொன்னு தொடர்ந்து பேசுவோம் கிருஷ்ணி. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, குடியார்ஜி கிருஷ்ணி பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் ஆர்ஜே கிருஷ்ணியும் பேசிட்டு இருக்காங்க. சினிமா ஸ்பெஷல் ஷோ அன்புடன் நான்ல முதராத்திரி மூவி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இப்போ கிருஷ்ணி, இப்போ இந்த இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் விமன் கேரக்டர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், முத்து பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்கு தோணக்கூடிய கேரக்டர் பத்தி?
1: எனக்கு வந்து அதுல ஒரு ஒரு ஒரு சிஸ்டரா வருவாங்கன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்,
0: பொண்ணோட சித்தியா வருவாங்க.
1: பொண்ணோட சித்தியா? ஓகே. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணும் அங்க வரக்கூடிய ஒரு பையனை பார்த்து ஒரு சைட் அடிச்சிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க.
0: பட்டர்ஃபிளைஸ்,
1: அந்த மாதிரி பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்கும். அந்த அம்மாக்கு வந்து பயம், என்ன நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன என்ன அவனோட பேசுற அப்படின்னு எடுத்துட்டுலாம் போவாங்க.
0: எப்படி உனக்கு அவன் இருக்கான்னு தெரியும்?
1: தெரியும், அதெல்லாம் கேட்பாங்க. டிபிக்கல் மதர் இதுதான். ஆனா அவங்களுக்குள்ளயும் சப்ரஸ் பண்ணப்பட்ட எத்தனையோ உணர்வுகள் இருக்கும் இல்லையா. அவங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து லாங் ஜம்ப் என்னவோ வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து சூப்பரா வந்து ஷைன் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா அதனால என்ன பலன், என்ன பயன்னா இப்ப நினைச்சு சொல் சந்தோஷப்படுற அளவுக்கு அது இருக்கான்னு கூட இல்ல. கவலை பண்ண முடியுது, ஏன்னா கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் தான் படத்துல மெயின் கேரக்டர். ஓ, அவங்க சொல்ற விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கொள்ளக்கூடிய பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்களே, அதுதான் அங்க பிரச்சனையே.
0: சோ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவை என்னன்னா அட்டென்ஷன். தான் தான் வந்து பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும். இப்ப இதை எதிர்பார்க்காம அமைதியா ஒருத்தர் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டு ஒரு நார்மலா துண்டு போட்டு ஒரு ஓரம் உட்காந்துருப்பாரு. அந்த ஹோல் ஃபேமிலியுமே அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப பெருசாலாம் அழட்டிக்க மாட்டாரு. தான் தான் வந்து ஹெட் அப்படின்னு இருக்க மாட்டாரு. அவங்க மேல அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஜாஸ்தியா வரும். ஆனா சும்மா அந்த ஒரு டர்க்கி டவல போட்டுட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் நான் தான் நான் சுத்துறவங்க எல்லாம் அந்த சூனா பண்ண கேரக்டர் மாதிரி வந்து நம்ம பாத்துருக்கோம்.
1: இல்ல, இதை விட இல்ல, அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவர் வந்து அந்த வைஃப வந்து எவ்வளவு ஒரு இது பண்ணி வச்சு
0: வெறுப்பு இல்ல, எதுவுமே இல்ல, பார்த்தா பாவமா இருக்கும். அறிவு போல அந்த மாதிரி வந்து தோட ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஸோ எனிவேஸ், அவர் ஆக்சுவலி இந்த பட்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஐ மீன் அவர் உண்மையான பேர் வந்து தான், அவர் அந்த ரோலை வந்து ரொம்பவே
1: ரொம்ப நல்லா
0: வந்து பண்ணியிருக்காரு.
1: அப்படியே நமக்கு அப்படி கோவம் வரும் இல்லை அதை பார்க்கும்போது, அவர் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது.
0: ஓகே, அந்த கையில் வச்சிருப்பார்ல அந்த அது ராஜா கருப்பசாமியோட டேரக்டரோட அப்பாவோட ஃபோட்டோ தான் அவர் கையில் வச்சிருக்க ஃபோட்டோ.
1: ஓ, கடைசியில் அவர் வந்து அந்த பையனுக்கு கட்டி கொடுத்துருப்பேன் கட்டி கொடுத்துருப்பேன்னு சொல்றது அந்த கடைசியில் அந்த பையன் தான்
0: டேரக்டர் தான்.
1: அது ரொம்ப, ஆமா அது ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி அதை ரிவீல் பண்ணும்போது ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது.
0: இந்த படத்துல வந்து அந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, ராஜா கருப்பசாமி, அவர் அப்பா வந்து படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின ஒரு ஆசையாமா. அன்ஃபோர்ச்சூனேட்லி அவங்க அப்பா வந்து தவறிட்டார் அப்படின்றதுனால அப்பாவோட போட்டோவாவது கையில வச்சுக்கலாம். அந்த ஹோல் மூவில அந்த போட்டோ கையில வச்சிருப்பாங்க. இது வந்து அன்நோன் ஃபேக்ட், நான் கண்டுபிடிச்சது. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஸோ கிருஷ்ணி ஒரு பக்கம் வந்து அப்படியே டைப் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கனால அந்த கீபோர்ட் சவுண்ட் எல்லாம் வந்து கேக்குது. லைவா வந்து இருக்கணுமே அப்படின்றதுக்காக. என்னன்னா கிருஷ்ணி, இப்ப இந்த மொதராத்திரி மூவி பத்தி பேசிட்டு இருந்தோம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு கைஸ், இந்த சாட்டர்டே சண்டே பாக்கலன்னா வந்து நீங்க பாருங்க. நாங்களே ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்றோம், இது வந்து பெய்டு கிடையவே கிடையாது.
1: ஏன்னா நல்ல படங்கள் கண்டிப்பா போய் சேரணும் எல்லாரையும் இல்லையா. அதனால ஒரு படம் வந்து எப்பவுமே ஒரு படைப்பு வந்து இல்லாட்டி ஒரு படம் வந்து முடியும் போது தான் தொடங்குமா அப்படின்னு இப்ப நான் ஒருத்தர் பேசுக்கு நான் கேட்டேன். முடியும் போது தொடங்கும் அப்படின்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்குள்ள என்னென்ன சிந்தனைகள் வருது, நம்ம அதை பத்தி இன்னும் நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுறோம், அது என்ன ஒரு தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு, நம்ம அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன மாற போறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதுதான் பெருசு. எப்பவுமே ஒரு படைப்பு வந்து அப்படிதான் இருக்கணும், ஒரு கேள்வியை வந்து நமக்குள்ள வந்து உண்டாக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த இந்த படமும் கூட.
0: இதுல வந்து என்னன்னா அந்த முத்து ரோலா இருக்கட்டும் இல்ல வந்து மருது ரோலா இருக்கட்டும், அந்த மருது ரோல் மாதிரியான கேரக்டர் இருக்க பாய்ஸ் வந்து ஸ்டில் இருக்காங்க, வந்து இருக்கிறாங்க. பட் ரொம்ப ரொம்ப ரேர்,
1: ரொம்ப ரேர்.
0: அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்ப வேணும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி தான் என்னோட பிளான், நைட் வந்து நான் ஓடி போறேன் என்னோட பாய் ஃப்ரெண்டோட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ எக்கேடு கெட்டு போ அப்படின்னு சொல்லி விடாம அவன் சொல்லுவான், நீ எக்கேடா தொலைஞ்சு எப்படி வேணா தொலைஞ்சு போ அப்படின்னு. பட் ஸ்டில் பின்னாடியே வந்து அவன் கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நீ வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நின்று அது பொறுமையா வந்து அவனை அந்த பையனை வந்து அந்த பையன் கூட ஃபைட் பண்ணுவான், அவனை துரத்தி போவான், நீ நெல்லு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா அதுக்கப்புறமும் கூட இந்த எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க, மொத்தமா வீட்டுக்கு போவாங்க. அந்த பொண்ணு வந்து கத்துவா தெரியுமா, எனக்கு ஸ்டில் கிருஷ்ணி, எனக்கு அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வந்து லைஃப்ல வந்து அப்படியே இந்த ரொம்ப கத்தணும், கத்தி வந்து அழணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தோணிருக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம வந்துடும் வச்சுக்கோங்க. பட் நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரேர் அப்படி இருக்கிறாங்க, வெளியில காமிச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ், இப்போ லைஃப் மாறிடும், நாளைக்கு லைஃப் மாறிடும், மேரேஜ்க்கு அப்புறம் லைஃப் மாறிடும் அப்படின்னு போயிட்டே இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு தேக்கி வச்சிருப்பாங்க உங்க மனசுல.
1: கண்டிப்பா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வந்து வாழ்க்கையில பண்ண முடியல அப்படின்னா அந்த வாழ்க்கை எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கும்ல அவங்களுக்கு. அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நிறைய பேரை பார்த்தேன் அப்படிங்கும் போது ராஜா கருப்புசாமி வந்து சொல்றாரு, நிறைய பேரை பார்த்தேன் அப்படின்னா இந்த வெட்டிங் போட்டோஸ்ல வந்து சிரிக்க மாட்டாங்க, பெண்கள் வந்து பெரும்பாலும் சிரிச்சே இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா. சோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி முத்து கத்துற அதே மாதிரி மேடையில வந்து டான்ஸ் ஆடுவா ஒரு இடத்துல, அதுவும் வந்து அந்த உள்ள தேக்கி வச்சிருக்க அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே டக்குனு ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரியான ஒரு இதுதான்.
0: யூஸ்வலா இப்போ நானே வந்து அந்த பொண்ணோட இடத்துல வந்து இருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்மளே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிக்கிறோம்னா நம்ம கிட்ட நீங்க இப்படி ஆடணும்னு சொன்னா என்ன அவர் எப்படி நடிக்க சொல்றாரு, இது வந்து ஸ்கிப் பண்ண முடியுமான்னு நம்ம வந்து கேட்டுட்டு போக மாட்டோம். அந்த பொண்ணு அனிஷ்மா வந்து அந்த முத்து அப்படின்ற ரோல் இல்ல எனக்கு பிடிக்கும் நான் வந்து பண்றேன் அப்படின்னு வாண்டடா கேட்டு என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆனதான்
1: ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அந்த பொண்ணு
0: சின்ன வயசுல எவ்வளவு அந்த அந்த ஆக்டிங்ல எவ்வளவு மெச்சூரிட்டி வந்து இருக்கு, அதை அப்சர்வ் பண்ணி நடிக்கிறதெல்லாம் அது உண்மையிலேயே அது பெரிய விஷயம். சீரியஸ்லி அப்ரிசியேட் பண்ணும் அந்த பொண்ணு.
1: அதுக்கப்புறமும் கூட ரிஷி வந்து மருது அந்த கேரக்டர் வந்து எல்லாம் போயிட்டு அந்த பையன் வந்து போய் அவன்கிட்ட எதுவுமே இல்லை, அவனை வச்சு பாத்துக்க முடியாது எல்லாமே தெரிஞ்சு மறுபடி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த சாமியார் சொல்றாரு வீட்டுக்கு போங்க அப்படின்னு, நானும் வாரேன் அப்படின்னு வராங்க. வந்து அங்க வந்து இப்ப பெரிய பிரச்சனை, எல்லாரும் கத்தி இது என்ன இது இப்படி பொண்ணு வளர்த்துருக்கீங்கன்னு பெரிய அங்க வந்து அப்பவும் வந்து அவன் ஸ்டாண்ட் பண்ணி இனி நானாச்சும் அவளாச்சும் நாங்க பாத்துக்கிறோம்.
0: ஆமா மை டியர் பாய்ஸ், எனக்குமே வந்து ஒய்ஃப் அப்படின்ற ஒரு ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்குள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் கிடையாது, அவங்க பெயினை வந்து கொஞ்சம் ஒரு பாதி நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க லைஃப்ல வந்து ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான்
1: நினைக்கிறேன். அது ஒய்ஃப்னு மட்டும் இல்ல, லைஃப்ல உங்க வாழ்க்கையில பொண்ணு வந்தாலும் சரி அதே மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில பசங்க வந்தாலும் சரி அந்த பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
0: சோ ஈக்குவலா வந்து பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டாலே வந்து ரொம்ப போதும். அதுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள விடு, அவங்க வந்துட்டாங்கன்னா இவங்கள விடுன்னு இல்லாம ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற அந்த எல்லாம் நான் நினைப்பாங்க அந்த ட்ரிக் தெரிஞ்சாதான் நான் ஹீரோ ஆயிடுவேன்.
1: அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல முடியாது,
0: கஷ்டம் தான், புரியுது எல்லாரோட எல்லாமே புரியுது. தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் எஸ், நம்ம கூட கிருஷ்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் நன்றி கிருஷ்ணி, தொடர்ந்து பேசுவோம்.
2: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் தான் ப்ரியா. இவ்வளோ நேரம் டைம் போனதே தெரியல அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம கிருஷ்ணி மணிப்பன். அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி, கூட யாராவது உட்காந்து பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டைம் போறதே வந்து தெரியாது. இந்த மெய்யழகன் படத்துல வர மாதிரி அவர் பேச நாங்க பேச.
1: உலகத்திலேயே மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா?
0: கூட யாரு கூடயாவது பேசி
1: போதை தான் ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு, வெளியில இருந்து பாக்குறதுக்கு. ஒரு உறவுக்குள்ள இருக்கவங்க ரொம்ப காதல் திருமணம் தான் நான் நினைக்கிறேன் அந்த படம் அடிப்படையில். அதனாலவே அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரெண்டு பேரும். அடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி
0: ரெஸ்பான்சிபிலிட்டி மாமா வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறாரு. அண்ட் நிறைய பேரோட கனவு அது, இந்த மாதிரி ஒரு கப்பல், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து இருக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஏக்கம் அது.
1: ஆமா ஆமா,
0: இந்த மாதிரி இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது டைரக்டர் ரொம்ப நல்லா வந்து காமிச்சிருப்பாரு. ஆஃப்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்லயே வந்து ஒரு காது குத்துக்கோ ஒரு மேரேஜ்க்கோ போனா எப்படி இருக்கும்
1: அந்த மாதிரி
0: அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி நம்ம வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளவு நிறைய வந்து நாங்க ஷேர் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ சோ மச் கிச்சு.
1: நன்றி நன்றி பிரியா.
0: ஸோ நீங்களும் வந்து இந்த படம் வந்து பார்க்கலன்னா வந்து பாருங்க. ஸோ ராஜா கருப்பசாமிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போற வரைக்கும் நாங்கள் ஷோல பேசணுன்றதை நீங்க ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியாதவரே, பட் இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணு. ஸோ கிருஷ்ணி வந்து கிருஷ்ணி 19 அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. என்ன ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். அண்ட் இப்போ எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு போயிடுங்க. அண்ட் எல்லாரையும் மறுபடியும் நம்ம மண்டே மீட் பண்ணலாம் இதே டைம் 8 to 11. அண்ட் எஸ், ஹாப்பி வீக்கெண்ட். டடா, பை பை.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தான் திமுக என்று முதலமைச்சர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். பாஜக உள்ளே வந்துவிடும் என்று எப்போது பார்த்தாலும் பூச்சாண்டி காட்டுகின்றனர் என்று தெரிவித்த அவர், டெல்லியில் உள்ள திமுகவிற்கு பெயர்தான் பாஜக, தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தான் திமுக என்று விமர்சித்தார். திமுக, பாஜக மற்றும் பலர் என அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைதான் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மதுராந்தகம் இடைத்தேர்தலுக்காக மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில்

முதல்வர் விஜய் தெரிவித்தார். ஜிம் வீரமணி வழக்கை அரசியலாக்க வேண்டாம் என்று அமைச்சர்கள் திமுகவினருக்கு அறிவுறுத்தும்படி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜிம் கிரனைட் வீரமணிக்கு எதிரான போக்சோ வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் முந்தைய திமுக அரசு தப்பிக்க விட்டுவிட்டதாக தமிழக அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பேட்டியளித்திருந்தனர். அதேபோன்று தாவிகா தகவல் தொழில்நுட்ப பிரிவும் திமுக அரசுக்கு எதிராக குற்றஞ்சாட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது. இது திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்த ஜிம் வீரமணிக்கு எதிரான வழக்கில் திமுக அரசு மீது குற்றஞ்சாட்டி கருத்துக்கள் தெரிவிக்க அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவிகா தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 1,00,000 ரூபாய் மான நட்ட ஈடு வழங்கும்படி அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவிகா தொழில்நுட்ப பிரிவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தனர். தேர்தல் பணிகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கும் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை மதிக்காமல் மதுராந்தகம் தொகுதியில் பள்ளி மாணவர்களின் கைகளில் தாவிகா கொடிகளை திணித்து இடைத்தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் அவர்களை ஈடுபடுத்திய தாவிகாவினரின் ஆணவம் கடும் கண்டனத்துக்குரியது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம் என்பது உங்களுக்கு தெரியாதா? முதல்வர் அவர்களே என்றும் அவர் வினவியுள்ளார். நீங்கள் மறைமுகமாக குழந்தைகளை குறிவைத்ததன் நீட்சிதான் இன்று உங்கள் கட்சிக்காரர்கள் அதே குழந்தைகளை நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் பதவி வெறிக்காக படிக்கும் பிள்ளைகளை இப்படி பரப்புரையாளர்களாக உபயோகப்படுத்துவது அருவருக்கத்தக்க அரசியல் உத்தி என்று அவர் இது தொடர்பான காணொலியொன்றையும் வெளியிட்டு பதிவிட்டுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமாரின் பேச்சு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மோதல் போக்கின் காரணமாக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் விகிதாசார விகிதிகளின்படியும் CWMA உத்தரவின்படியும் கிடைக்க வேண்டிய நீரையும் திறக்காமல் உச்சநீதிமன்றத்தில் சவால் செய்வோம் என கர்நாடக முதலமைச்சர் கூறி காலம் தாழ்த்துவது ஏற்கவே முடியாத அநீதியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே சட்ட விதிகளையும் ஆணையத்தின் உத்தரவையும் மதித்து 15 நாட்களுக்கு நாள்தோறும் வினாடிக்கு 4,000 கன அடி நீர் திறப்பதோடு நிலுவையில் உள்ள பற்றாக்குறையையும் உடனடியாக ஈடு செய்து காவிரியில் தமிழகத்துக்கான உரிய பங்கை கர்நாடக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்தார். இல்லாவிடின் டெல்லியில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும், இனி நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று CJP இணை நிறுவனர் சௌரவ் தாஸ் தெரிவித்தார். SIR அடிப்படையிலான வாக்காளர் பட்டியலை நிறுத்தி வைத்துவிட்டு முந்தைய வாக்காளர் பட்டியலை பயன்படுத்த வேண்டும். SIR தொடர்பான கோப்புகளை உச்சநீதிமன்றத்தின் தலைமையிலான குழுவின் பாதுகாப்பில் வைக்க வேண்டும். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பான சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஒரு சாதாரண குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் விவகாரத்தில் நடப்பதைப் போல தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராகவும் காவல்துறை விசாரணை, ஆதாரங்களை சேகரித்தல், நீதிமன்ற விசாரணை ஆகியவை நடைபெற வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் சந்த் குரேஷி சார்பில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஷைலேந்திர மணி திரிபாதி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். 22வது திருத்தச் சட்ட மூலத்தின் 3 வாசிப்பு திருத்தங்களுடன் விசேட பெரும்பான்மையில் நிறைவேறியது. அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் இன்று 95 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது. பாராளுமன்றத்தில் இன்று மாலை இடம்பெற்ற சட்டமூலத்தின் 2 வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பின் போது குறித்த திருத்தச் சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 158 வாக்குகளும் எதிராக 63 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. எதிர்கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இச்சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மூலத்தின் சரத்துக்களை சவாலுக்குட்படுத்தி பல மனுக்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்து இடையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை சபா

0: நாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். காசாவுக்காக 1 கோடிக்கும் மேற்பட்ட உணவு பொதிகளை தயாரிக்கும் அமீரகத்தின் மிகப்பெரிய மனிதாபிமான முயற்சிக்கு மறைந்த ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூமின் நினைவாக அகமது பின் ராஷித் மனிதாபிமான பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு சமூக நிகழ்ச்சி செப்டம்பர் 26 சனிக்கிழமை துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடைபெறுகிறது. இதில் தன்னார்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் மறைந்த ஷேக்கின் ஆதரவாளர்கள் பங்கேற்று காசாவில் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுக்காக உணவு உதவி பொட்டலங்களை தயாரிக்க உள்ளனர். காசா மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சி அமீரகத்தின் தொடர்ச்சியான மனிதாபிமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஈரான் போருக்கு தற்காலிக தீர்வு அல்ல, நீடித்த அமைதியே தேவை என்று ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் எந்தவொரு சமரசமும் மீண்டும் மோதல் வெடிப்பதற்கு முன் ஏற்படும் தற்காலிக இடைநிறுத்தமாக இல்லாமல் நீடித்த அமைதியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். வாஷிங்டனை உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகளுடன் இணைந்து ஈரானும் அதன் வளைகுடா அண்டை நாடுகளும் நேரடியாகவும் பொருத்தமான முறையிலும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எங்களுக்கு அமைதி தேவை என்பதில் சந்தேகமில்லை, ஆனால் அந்த அமைதி நீடித்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் என டாக்டர் அன்வகர் காஷ் கூறினார். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோர்முஸ் நீரிணையை 7 நாட்களுக்குள் மீண்டும் திறப்பதற்கும் ஈரான் புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரையொட்டி ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் மத்தியஸ்தர்கள் மூலம் இந்த திட்டம் அமெரிக்காவிடம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். குறிப்பிட்ட நிபந்தனைகள் ஏற்கப்பட்டால் 7வது நாளின் முடிவில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் கடந்த ஜூன் மாதம் இருதரப்பும் எட்டிய புரிந்துணர்வின் அடிப்படையிலான நிபந்தனைகளை உள்ளடக்கியதாக அபாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஈரான் காசா உள்ளிட்ட மத்திய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வலுவாக நியாயப்படுத்தி பேசினார். நியூயார்க்கில் அவர் உரையாற்ற மேடையேறிய போது எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பிரதிநிதிகள் அரங்கில் இருந்து வெளியேறினர். இதற்கு பதிலளித்த நெத்தன்யாகு இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு வேறு வழியில்லை என்று நெத்தன்யாகு கூறினார். மேலும் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகின்றது என்ற குற்றச்சாட்டையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு நிராகரித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வீரர்களின் சம்பளத்தில் 25% குறைக்கப்பட உள்ளது. நிதி வளர்ச்சி மற்றும் போட்டி திறன் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் தெரிவித்துள்ளது. இதன்படி சர்வதேச வீரர்களுக்கான 12 மாத ஒப்பந்தங்கள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும். ஆனால் உள்நாட்டு வீரர்களுக்கான ரீடெய்னர் ஒப்பந்த காலம் 12 மாதங்களில் இருந்து 7 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

இங்க நான் தான் கிங்கு, நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.